தொடர்வது. யமுனையிலே என தொடங்கும் பாடல், பாடியவர் வாணி ஜெயராம். பாடலை இயற்றியவர் நந்தியமங்கலம் இமயவரம்பன். இசை எல் கிருஷ்ணன்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
6: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றி இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரி அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு இந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை

0: கொடுத்து பாடுவார்கள்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
4: நிலையத்தில் நேரம் 6:02. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்திமயமான இந்த காலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்ய வரும் நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இறையருள் போற்றும் இன்னிசையாய் எல்லரும் தோறும் நல்லரும் போற்று காத்திருக்கிறது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் வல்வினைகள் தீர்க்கும் பக்தி நாயகன் விக்ன விநாயகனை போற்றி வரும் பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் அது. டி பி ராமச்சந்திரன் இசையில் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல், இது பூவை அமுதன் ஏற்றிய பாடல், எம் ரங்காராவ் இசையில்.

கண்ணன் அவன் உள்ளம் கவரும் மாமுகில் வண்ண தாமரை வதனமாயவன் கார்முகில் வண்ணன் கண்ணனை போற்றி வந்த பாடலை கேட்டோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. ஏ ராஜ் இசையில் கவிபெகான் இயற்றிய பாடல் இது. அஞ்சனா சுதன் ஆஞ்சநேயரை போற்றிவிடும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சித்ரா பாடிய பாடலது. கல்யாண் ஆனந்த் இசையில் காதல் மதி இயற்றிய பாடல். மந்திராலய வாசம் மனம் முழுதும் நேசத்தை வீசும் ராகவேந்திரரை போற்றி வரும் பாடல்.

இறையருள் போற்றும் இன்னசியாய் எல்லரும் தோறும் நல்லரும் போற்றிக் கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிலையத்தில் நேரம் 6:21. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அருணகிரி இசையமைத்து பாடிய பாடல். இது மதுராந்தகம் குமார் இயற்றிய பாடல்.

நிலையத்தில் நேரம் 6:25:30. இதுவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பக்திமயமான இந்த காலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹெலன் சத்யா பாடிய பாடல் இது. லோஜ் ஆர்கெஸ்ட்ராவின் இசையில் பி.வி. சாஸ்திரியர் இயற்றிய பாடல் இது. எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறானோ அவன் பிறரால் உயர்த்தப்படுவான் என்கிறார் இயேசு பெருமான்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கோவை ஜலீல் பாடிய பாடல். இது நியாஸ் அகமது இசையில் எஸ் எம் முரவதலி இயற்றிய பாடல் இது. நீங்கள் செய்யும் தர்மம் ஒருபோதும் உங்களுக்கு செல்வத்தை குறைக்காது என்கிறார் நபிகள் நாயகம்.

இங்கே வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டு முகநூல் வழியாக நேயர்கள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அருள்குமரன் அவர் ஓட்டுடன்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், பிரபாகரன் அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இளம் காலம் வேளையில் இறை சிந்தனைகளோடு கூடிய இன்னிசை பக்தி பாடல்களை வழங்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து அன்பு ராணி, அன்பாழ அழகான மகிழ்ச்சியான காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் அப்படின்னு விநாயகர் பாடல் உற்சாகத்தோடு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஷேகா அவங்க வந்து ஆனாங்கூர்லேருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், இனிய காலை வணக்கம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, ஆரணி சம்புவராயநல்லூர் அர்ஜுனன், அதே மாதிரி இந்த விசேஷ நாட்களில் விநாயகன் வினை தீர்ப்பவன் அப்படிங்கிற பாடலோடு ஆரம்பித்தது நல்லா இருக்குது அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அவர், மணலி பெரிசைக்காடு ஜெயக்குமார், சோமங்கலம் சடகோபன் இவங்க

எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி எப்பவும் போல அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதா ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸோடு அனுப்பிச்சிருக்காரு. கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, அருள்மணி மாலையில் சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி இவங்கள்லாம் பாடின பாடல்களோட தொடக்கம் நல்லா இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பூந்தநலம் புண்ணியகொடி, புதுகேஸ்வரம் வஜ்ரவேலு, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், மேலாவதம் நட்சத்திர அருண், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் நகர் டீனா புகழினி, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, பண்ணைபுரம் மணிகண்டன், ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து மீண்டும் ஒரு வணக்கங்களையும் ஒரு பூங்கொத்தையும் கொடுத்துருக்காங்க. அன் மந்திராலய நாதா ஸ்ரீ ஷீரடி அழகிய திருத்தலம், இந்த நாட்களில் இவருடைய இருவருடைய சிந்தனை பாடல்கள் செழிப்படைய செய்ததுன்னு ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. முகமத் மியான் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வழங்கிய பக்தி பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக இருந்தது. விநாயகனே வினை தீர்ப்பவனே, இந்த பாடல் வந்து பரவசம் அடைய செய்ததுன்னு மனதி பெரிய சேக்காடு ஜெயக்குமார். இறையருள் போற்றும் அருள்மணி மாலையில ஒலிக்க விட்ட அனைத்து பாடல்களும் பக்தி பரவசத்தில் கேட்டு மகிழ்ந்தோம்னு தீட்டாலும் டி சி ராஜேஷ் மந்திரமூர்த்தி அவருமே வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இறையருள் அனைவரின் மீதும் மிகுந்து பொழியட்டம்னு சுபா கோவையிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலம் டி சி ராஜேஷ் அழகாக ஒரு ஸ்டில்லுமே நமக்காக கொடுத்துருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி ஆரம்பமே நல்லா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து இனிய வணக்கத்தையும் பக்தி மலர்கள் அருமை அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

0: இறையருள் போற்றும் இன்னசியாய் இதுவரை இல்லறந்தோறும் நல்லறம் போட்டு கேட்டும்.
1: அருள்மணி மாலை.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சூளை ரீஜா மனோகரன், தீட்டாளம் டி சி ராஜேஷ், பாலா ஜெயச்சந்தர் இவங்கள்லாம் வந்து மீண்டும் ஒரு முறை தன்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் இனிமையாக இருந்தது, பக்தி பரவசத்தில் அழுத்தியதும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், பிரபாகரன், ஞானாம்பிகா ரஞ்சன், சரவணன், ராமலிங்கம் இவங்க எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழில அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்து அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம்.

0: அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
0: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்டு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:55. இனி தொடர்வது இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேயர்களே, இந்த அறிவிப்பினை அடுத்து 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இனிமையான பாடல்களுடன் கூடிய தகவல்களோடு இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில். 7

7:15 தமிழில் செய்திகள். 7:25 வணக்கம் தமிழ்நாடு தொடரும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது கலக்கல் அரங்கம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 என் கேள்விக்கு என்னவது தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி அது. 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 12:40 செய்திகள். 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும். 1 மணிக்கு தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 3 மணிக்கு வர்ணஜாலம். 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 5:10 பூந்தென்றல். 6 மணிக்கு பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகானம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 திரைகானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நீ கோரினால். 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11 மணிக்கு மனதை மயக்கும் இனிமையான பாடல்களின் அணிவகுப்பாய் மனசு மயங்கும். இதுவரை இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு வண்ண மலர்களாய் மலரக் கேட்டோம்.

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை, இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: மூன்று மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:40. காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. அதனால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணலாம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஆர்.பி. பட்நாயக் ஹரிணி மற்றும் மாணிக்க விநாயகம் பாடிய பாடல் இது. ஆர்.பி. பட்நாயக் அவருடைய இசையில், அறிவுமதியோட கற்பனையில் இது ஜெயம் படத்திலிருந்து.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில உங்களுக்காக கேள்வியை நான் பதிவு பண்ணிட்டேன். துளிப்பா, குறும்பா, சிந்தர், கரந்தடி, விடுநிலைப்பா, மின்மினி கவிதை, வாமன கவிதை, அனில் வரி கவிதை, இப்படி பலவாறாக அழைக்கப்படுவது எது அப்படிங்கிற கேள்வியை நான் பதிவு பண்ணிட்டேன். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல போய் நான் பதிவிட்டிருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்க விடைகளை பதிவிடலாம்.

0: நிலையத்தில் நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: இனி நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுடலாம். கார்த்திக் மற்றும் சித்ரா பாடிய பாடல் இது. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வரக்கூடிய இந்த பாடல் சுல்லான் படத்திற்காக.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.

0: மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின் போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரமளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டு திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக

0: அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2nd மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4th 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ கோப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98th செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 7:25 நிமிடம். பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நாம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தேன். துடிப்பா, குறும்பா, சிந்தர், கரந்தடி, விடுநிலைப்பா, மின்மினி கவிதை, வாமன கவிதை, அணில் வரி கவிதை அப்படின்னு பலவாறாக அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்கள்லாம் எல்லா நேயர்களும் ஏறத்தாழ சரியான விடைகளை

0: யூ பண்ணிட்டாங்க. இங்கே பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் காலையிலேருந்தே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப உற்சாகமாக இருக்குது, பாடல்கள்லாம் சூப்பர்னு அப்படியே 100 மார்க் நமக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. அவரை தொடர்ந்து ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. டி நகர்லேருந்து ரமா ரவி, டி நகர் ரங்கராஜன் இவங்கள்லாம் தித்திக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தகவல்கள்லாம் A1 அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. NMP நச்சுப்பிள்ளை வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க, காரைக்கால் நிரவி அந்த இடத்துலேருந்து. சூளை ரீஜா மனோகரன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வளவனூர் பாரத் பாண்டியன், பிரபாகரன் அவங்களுமே வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் இவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்களை. பிரபாகரன், விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும், எனவே நற்செயல்களையும் சிந்தனைகளையும் விதைப்போம் என்ற சிந்தனை துளிகளோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்தது சிறப்பு அப்படின்னு பிரபாகரன் அவர் சொல்லியிருக்காரு. மேலப்பேடு வி தயாளன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, தீட்டாளம் TC ராஜேஷ் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட ஆரம்ப பாடலே சூப்பர் அப்படின்னு தீட்டாளம் TC ராஜேஷ் அவருடைய பதிவு. சரியான விடை ஹைக்கு கவிதை அப்படின்னு காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவர் ஆரம்பிச்சிருக்காரு பதில. அன் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய மனம் கவர்ந்த புது பாடல்களை ஒளிபரப்பும் நிலையத்தார் பழைய திரைப்பட பாடல்களையும் போஸ்ட்கார்டு மூலம் விரும்பி கேட்க வாய்ப்பு தர வேண்டுகிறோம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காரு. ரைட், ஓகே. பிரபாகரன் அவருமே சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அபர்ணா நகர் மூர்த்தி, பிரமீலா தமிழ்ச்செல்வன் இவங்கெல்லாம் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் இவங்களுமே ஜப்பானிய மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த இந்த சிறிய கவிதை வடிவம் 3 அடிகளையும் 5, 7, 5 என்ற அசையமைப்பையும் கொண்டுள்ளது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலும் TC ராஜேஷ், கேள்வியில் குறிப்பிட்டுள்ள அனைத்து பெயர்களாலும் அழைக்கப்படுவது ஹைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை துளி வடிவமாகும். 3 வரிகளை மட்டுமே கொண்டு மனிதனின் ஒரு குறிப்பிட்ட உணர்வை அல்லது இயற்கையின் ஒரு கனநேர காட்சியை மிக சுருக்கமாக படம் பிடித்து காட்டக்கூடியதுதான் இந்த கவிதை வடிவம்னு தீட்டாளம் TC ராஜேஷ் அழகான ஒரு பதிவை நமக்கு கொடுத்திருக்காரு. புலுவம்பாளையம் ஆனந்த முருகன் அவருமே வந்து துளிப்பா குறும்பா சிந்தர் கரந்தடி விடுநிலைப்பா மின்மினி கவிதை வாமன கவிதை மற்றும் அணில்வரி கவிதை அப்படின்னு பலவாறாக அழைக்கப்படுவது ஹைக்கூ கவிதை தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கேட்கப்பட்ட அனைத்து பெயர்களாலும் அழைக்கப்படுவது ஹைக்கூ கவிதையாகும். ஜப்பான் நாட்டில் தோன்றிய இந்த சுருக்கமான கவிதை வடிவம் தமிழில் பல சிறப்பு பெயர்களால் அறியப்படுகிறது. கேட்கப்பட்ட அனைத்து பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது இந்த ஹைக்கூ கவிதை அப்படிங்கிறது. ஜப்பான் நாட்டில் தோன்றிய இந்த சுருக்கமான கவிதை வடிவம் தமிழில் பல சிறப்பு பெயர்களால் அறியப்படுகிறது. ராஜமாணிக்கம் கோபி அவருடைய பதிவு. ஜப்பானிய தயாரிப்பு அப்படின்னாலே அதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்குங்க. அதே மாதிரி தாங்க கவிதைக்கு மட்டும் இருக்காதா என்ன, ஹைக்கு அப்படிங்கிற 3 வரி குறுங்கவிதையும் கருக்கொண்டது ஜப்பானிய மண்ணில் தான் அப்படின்னு தீட்டாலும் TC ராஜேஷ் அவருடைய பதிவு. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசனும் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. சபரி மனோஜ் அவங்களும் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் நிகழ்ச்சியோட முதல் பாடலே உற்சாகத்தை ஏற்படுத்தி சொல்லியிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன் இவருமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிட்டு சரியான விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மேலப்பேடு தயாளன் இவங்கெல்லாமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்களையும் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலும் TC ராஜேஷ் அவர் சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சியில் ஒளிபரப்பக்கூடிய பாடல்கள் அனைத்தும் கவித்துவமாக கவிதையை முன்னெடுத்து செல்கிறது அப்படின்னு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு. ரைட், ஓகே சார், கண்டுபிடிச்சிருக்கீங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ஹைக்கு கவிதை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சாமுனி குமணஞ்சாவடியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தனித்துவமான பாடல்கள் இன்றைய கேள்விக்கு ஏற்ப இருக்கு, அதை வழங்குவது சிறப்பு அப்படின்னு பிரபாகரன் அவருடைய பதிவு. காஞ்சிபுரத்திலிருந்து கமலா வரதன் அவங்க வந்து விடையை பதிவு பண்ணணும்ட்டு கொஷினியை எனக்கு திருப்பியும் பதிவு பண்ணிட்டீங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புரசுவாக்கம் சவுந்தரராஜன் விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில் NRC இவர் வந்து கடலூர் மாவட்டம் விளக்கம்பாடியிலிருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு ராணி சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. இது அணில் கவிதை அப்படிங்கிறது அணில் முதுகில் உள்ள கோட போல 3 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னுமே கூட நேயர்களுடைய பதிவு இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். நிலையத்தில் நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருமழிசை கஸ்தூரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசுவாக்கம் சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு சரியான விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க.

இங்கே வந்து தித்திக்கும் இனிய வணக்கம், வெல்கம் ஆர்ஜே மேடம்னு சொல்லிட்டு, ஐ எம் ஆன் லாங் ட்ராவல், ஐ எம் லிசனிங் யுவர் ப்ரோக்ராம் த்ரூ ஆப் மூலமாக நான் கேட்டுக்கிட்டிருக்கேன், சரியான விடையும் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவருடைய பதிவு, மயிலை பட்டாபி ஹைகூ கவிதை தாங்க இதோட பதில்னு சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் யார், கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து மேலூர் ராமச்சந்திரன் அவங்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க, பட்டாளம் அப்துல் ஜலீல் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க, பூந்தடலம் ரக்ஷனா ஹரிபாலன், ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, சோமங்கலம் சடகோபன், பத்மா சவுந்தரராஜன், பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்கெல்லாம் வந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே தாங்க, எல்லாரும் சரியான விடைய பதிவு பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பல பல. வரக்கூடிய இந்த பாடல் உள்ளம் கொள்ளை போகுதை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல், இது கார்த்திக் ராஜாவோட இசையில பா விஜயின் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. துளிப்பா, குறும்பா, சிந்தர், கரந்தடி, விடுநிலைப்பா, மின்மினி கவிதை, வாமன கவிதை, அனில் வரி கவிதை அப்படின்னு பலவாறாக அழைக்கப்படுவது எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நேயர்கள் எல்லாருமே துளிப்பா இப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுவது ஜப்பானிய நாட்டினுடைய ஹைகூ கவிதை அப்படின்னு சரியாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஹைகூ கவிதை வடிவத்தை தழுவி தமிழில் உருவாக்கப்பட்ட மிக சுருக்கமான கவிதை வகை தான் இது. இது 3 அடிகளை கொண்டிருக்கும். விரிவான காட்சிகளையும் ஆழமான தத்துவங்களையும் சமூக விமர்சனங்களையும் மிக குறைந்த சொற்கள், அதாவது படிமங்கள் மற்றும் குறியீடுகள் மூலமாக சுருக்கமாக படம் பிடித்து காட்டுறது தான் இதோட தனி சிறப்பு. 3 வரிகள், அதனால தான் அணிலுக்கு 3 கோடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் அணில் வரி கவிதை அப்படின்னு கூட சொல்லப்படுது. வாமன அப்படின்னும் போது சின்னது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, அதனால தான் மிக குறைந்த அப்படிங்கிறதுனால வரிகளை கொண்டிருக்கிறதுனால அப்படியும் ஒரு பெயர் இருக்குது. இக்கவிதைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 அடிகளை மட்டுமே கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குமா. இது ஒரு இந்த கவிதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு திடுக்கிடும் முடிவை தரக்கூடியதாக இருக்கும். 1-2 வரிகள் ஒரு காட்சியோ அல்லது சூழலையோ விவரிக்கும். 3வது வரி அல்லது இறுதி வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த நிறைவான வார்த்தை படிப்பவருடைய மனதில் ஏதாவது ஒரு தாக்கத்தை, எதிர்பாராத ஒரு தாக்கத்தை, அதாவது பஞ்ச் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த துடிப்பா. துளிப்பா அப்படிங்கிறது ஹைகூ அப்படின்னு சொல்கிறோம். இது தவிர பார்த்தீங்கன்னா அங்கதமும் நகைச்சுவையும் கலந்த சென்றியோ முதல் மற்றும் 3வரிகள் ஏந்து வரக்கூடிய லிமைர்கூ அப்படிங்கிற வகைகளும் இதில் உண்டு.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு, நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிலையத்தில் நேரம் 7:40.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். வரக்கூடிய இந்த பாடல் மரகத நாணயம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். அது பிரதீப் குமார் பாடிய பாடல். திபு நினன் தாமஸ் இசையில் ஜி கே பி ஏ

ஆன கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இப்போ நிகழ்ச்சியில் பூவேலி படத்திற்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் இது. பரத்வாஜோட இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். சோமங்கலம் சடகோபன் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், புதுகேஸ்வரம் வஜ்ரவேலு, பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன் அவங்களாம் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. கவிதைகள் சொல்லவா இந்த உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்பட பாடல் இடம்பெற்றது, நிகழ்ச்சிக்கு இன்னும் கூடுதலாக மெருகூட்டியது அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. அவருமே கூட இன்னொரு பதிவு போட்டிருக்காரு. ஹைகோ என்பது 17 நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய மிக குறுகிய மற்றும் ஆழமான கவிதை வடிவம். இது பொதுவாக 3 வரிகளை கொண்டது. முதல் வரியில 5 அசைகளும், இரண்டாவது வரியில 7 அசைகளும், மூன்றாவது வரியில 5 அசைகளும், அப்படி மொத்தம் 17 அசைகளை கொண்டு எழுதப்படக்கூடியதுதான் இந்த ஹைகோ கவிதை. இந்த ஹைகோ கவிதையோட சிறப்பு அம்சங்கள் இயற்கையை சார்ந்தவையா இருக்கும், பாரம்பரியம். ஹைகோ கவிதைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இயற்கை பருவகால மாற்றங்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தை மையமாக கொண்டு எழுதப்படுகின்றன. சுருக்கமான வடிவம் சொற்களை மிக குறைவாக பயன்படுத்தி பெரியதொரு உணர்வையோ அல்லது சிந்தனையோ வாசகரோட மனதில் விதைப்பதுதான் இதன் நோக்கம்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ். நீங்க கஷ்டமே படாதீங்கம்மா, இங்க எல்லாத்தையும் போடுறேன், நீங்க பார்த்து படிங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவர் வந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. பாடல் ஒவ்வொன்றும் செவிக்கு விருந்து அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹைகோ கவிதைகளை பற்றிய விரிவான தகவல்கள் சிறப்பு, நன்றி அப்படின்னு பிரபாகரன் அவருடைய பதிவு. செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா விடைய பதிவு பண்ணிருக்காங்க. மனிதனுடைய சுயமரியாதையை விளக்கக்கூடிய விதமாக வாலி எழுதிய புகழ் பெற்ற ஹைக்கியூ தான் இந்த. தலையை சீவியவனுக்கே தண்ணீர் தருகிறது இளநீர் அப்படிங்கிறது, தன் தோலை உரித்தவனின் கண்களில் நீர் வர வைக்கிறது வெங்காயம் அப்படின்னு சுயமரியாதை அப்படின்னும் போட்டிருக்காரு தீட்டாளம் டி சி ராஜேஷ். குணாலன் அண்ணாமலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கூ கவிதை அப்படின்னு சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. மேலாவதம் நக்ஷத்ரா அருண் இவங்களும். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, வணக்கம் தமிழ்நாடு, தகவல்கள் கானங்கள் அனைத்துமே அருமை, பதில் ஹைகூ கவிதை, ஜப்பான்ல இருந்து இறக்குமதியானதுங்க இது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா இவங்களுமே சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ், காதல் ஹைகூ கவிதைகள் சுருக்கமாகவும் ஆழமாகவும் காதல் வெளிப்படுத்தக்கூடியதாகவும், உங்களுடைய ரசனைக்காக சில அழகான காதல் ஹைகூ கவிதைகளை இங்க கொடுக்கறேன் அப்படின்ட்டு புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. இதயம் நுழைந்தாய் புன்னகை ஒன்றால் என் உலகம் வென்றாய் அப்படின்னு கொடுத்திருக்காரு. கண்களுக்கு பேசாத கண்களும் காதல் மொழிகள் பேசுமே, என் விழிகள் உன்னை காணும் போது அப்படின்னு கொடுத்திருக்காரு. மழை அதுக்கு வந்து வானத்து மழை துளி மண்ணில் விழுந்தது, என் விழிகள் உன்னை பார்த்த போது அப்படின்னு கொடுத்திருக்காரு. நினைவுகள் இதற்கு தூக்கம் தொலைந்தேன் கனவிலும் நீயே, விழித்திருக்கும் போதிலும் நீயே. இதயம் இதற்கு என் இதயத்தின் துடிப்பு இப்போது கேட்கிறதா, அது உன் பெயரை தானே சொல்கிறது அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவா இருக்கு. ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீ புகழினி இவங்களாமும் ஹைகூ கவிதை அப்படின்னு சரியான விடைய பதிவு பண்ணிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், விவித் பாரதி மூலம் எத்தனை விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது, நன்றின்னு பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் விடையும் சென்னை பழைய வண்ணா

மேலப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், சூளை ரீஜா மனோகரன் இவங்கள்லாம் பாடல்கள் தேனமுதமாக இருக்குன்னு சொல்லிட்டு விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பூவேலி திரைப்படத்தில் பரத்வாஜ் அவருடைய இசையில் வைரமுத்துவோட வரிகளில் உருவான அத்தனை பாடல்களும் கவித்துவமாக இருக்கும். அற்புதமான வரிகள், இறைவன் உலகத்தில் திறந்து வைத்த சாவிதான் இந்த காதல் வரிகள். அபாரம்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு.

0: மயிலை பட்டாபி எப்பவும் போல வந்து அவர் ஒரு அவருடைய கவலைகளை அப்படியே எழுதியிருக்காரு. ரைட், ஓகே, அதை பார்த்து நேயர்கள் பின்பற்றுவாங்க அப்படின்னு நம்புவோம். மயிலை பட்டாபி அவர்களே, கருப்பண்ணன் ரங்கசாமி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம், அப்துல் ஜமீம், முத்துமாரி இவங்கள்லாம் வந்து ஹைகூ கவிதைகள் பற்றிய விளக்கமும் நல்லா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இங்க தாம்பரத்துல இருந்து சுனா தேவி அவங்க வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள் பூந்தண்டலம் சங்கர நாராயணன் ஹேமலதா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விடைகளையும் நமக்காக பதிவு பண்ணிருக்காங்க. முத்துமாரி இவங்களுமே நமக்காக விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. அவ்வளவுதாங்க. துளிப்பா குறும்பா சிந்தர் கரந்தடி விடுநிலைப்பா மின்மினி கவிதை வாமன கவிதை அணில்வரி கவிதை அப்படின்னு பல பலவாறு அழைக்கப்படுவது எது அப்படின்னா இந்த ஜப்பானிய மொழியில தோன்றின ஹைகூ கவிதை அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. விடை சொன்ன எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் படப்பன. எந்த வார்த்தை அலங்காரமுமே இல்லாமல் மிக குறைந்த சொற்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியது. இயற்கையை உள்ளது உள்ளபடியே காட்சியாக சொல்லக்கூடியது தான் இந்த ஹைக்யூ கவிதையோட ஹையே.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மெல்போர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸும் உரையாற்றினர். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம்

மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

குட் மார்னிங் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது அஜயுமா விஜயகுமார். உங்கள் விருப்பம்ல வந்து நீங்க போஸ்ட் கார்டு மூலமா விரும்பி கேட்ட பாடலை தான் வந்து நாங்க பிளே பண்ண போறோம். ஸோ அதுல வந்து நிறைய போஸ்ட் கார்டு வந்திருக்கு, அப்படியே ரேண்டமா செலக்ட் பண்ணி யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்காக வந்து அவங்களுடைய பாடல் வந்து பிளே பண்ண போறோம். முதலா வந்து யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாடலை குமார சம்பவம் படத்துல வந்து பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. பொன்னியின் மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்செல்வன், ஜெயரா, மதிவதனை, தூத்துக்குடி, தெர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, சைதாப்பேட்டை, சங்கர், ஹேமா, காலடிப்பேட்டை, விவேகானந்தன், ஜோதி, நஸ்ரத்பேட்டை, வஜ்ரம், சுந்தர், சிந்தாதிரிப்பேட்டை, பிரியா, பாரதி குமரன், ஜோலார்பேட்டை, குமார், ஞானம்பாள், தண்டியார்பேட்டை, சங்கர், மனோகரன். ஸோ இவர்களுக்காக குமார சம்பவம் படத்திலிருந்து பாடல் வரபோகுது. இணைந்திருங்கள். 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எட்டு மணி எட்டு நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி, தமிழ் ஃபேமில் உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பமில் உங்களுக்கு பிடித்தமான பாடலும் கேட்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது போஸ்ட் கார்டு. நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட் கார்டு எழுதுறது அப்படிங்கிறதே மறந்தாச்சு இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து மறுபடியும் போஸ்ட் கார்டெலாம் எழுதணும். உங்கள் பசங்களுக்கும் அந்த அறிமுகம்லாம் படுத்தணும். போஸ்ட் கார்டில் யாருக்குப்பா லெட்டர் போடுறது அப்படின்னா எங்களுக்கு போடுங்க. உங்கள் விருப்ப பாடலோடு போடுங்க. உங்கள் விருப்ப பாடலை நாங்கள் ப்ளே பண்ணுறோம். நிலைய இயக்குனர் உங்கள் விருப்பம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை வானொலி நிலையம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4. மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன். நிலைய இயக்குனர் உங்கள் விருப்பம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை வானொலி நிலையம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4. ஸோ இந்த முகவரிக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வந்து அனுப்பலாம். அதாவது படத்தோட பேரையும் உங்களது பேர் ஓரையும் டைப் பண்ணி, அதாவது டைப் பண்ணியில் தட் மீன்ஸ் எழுதி வந்து நீங்கள் போஸ்ட் கார்டு மூலமாக அனுப்பலாம். ஏன்னா நிறைய பேர் போஸ்ட் கார்டு எழுதுறது மறந்தாச்சு. நம்ம வந்து மெமரிஸாக வந்து சொல்லிகிட்ருக்கோம்ல, நம்ம பசங்க நாங்கள் அப்போல்லாம் உட்காந்து போஸ்ட் கார்டில் எழுதுவோம். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு, போஸ்ட் கார்டு வாங்குங்க. உங்கள் பசங்களை அவங்களுக்கு பிடிச்ச பாடலை எழுதி அனுப்ப சொல்லுங்கள். அதை வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்றது அது ஒரு தனி சுகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாங் மாவீரன் படத்துலேருந்து வரப்போகுது. பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆஸ்ரீநகர், தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்த்தி, கான்பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அண்ணம்மாள், சாய்ராம் நகர், சங்கர நாராயணன், ஸ்ரீமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்செல்வி, மணி, பாரி, புரசை, தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேலாவதம், பார்த்திபன், ஜெய்வேலு, ராணிப்பேட்டை மாவட்டம், வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொற்காத்தூர், பாரி, வள்ளல், மாலதி. ஸோ இவர்களுக்காக பாடல் மாவீரன் படத்தில் இருந்த இணைந்திருங்கள். 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
7: 8:14 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் FM. உங்கள் விருப்பம்ல அடுத்த பாடல் மாறா படத்துல வந்து வரப்போகுது. தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, TC ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர், ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷூபியா, சைதி, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமவேல், செஞ்சிக்கப்ப, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. இவர்களுக்காக மாறா படத்திலிருந்து விவிதாஸ் 102.3 பாதி தமிழ் FM.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றியிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரி அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
4: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
3: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
4: सच?

உங்கள் விருப்பம். வெல்கம் பேக். ஸோ தாதா படத்துலேருந்து அடுத்த பாடலை உங்கள் விருப்பத்தில் கேட்டிருக்காங்க. திருமழி இசை, கஸ்தூரி நகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனிஷிகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் திரு, தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை, சுருபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரேம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், தூத்துக்குடி மாவட்டம், குலசை, நச்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா, விருகம்பாக்கம், விளங்குநகர், மண்ணை ஜேபி, வின், கரும்பூர், நீரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கிஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர். ஓய் ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தாதா படத்துலேருந்து பிவிதாஸ்.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து குட் நைட் படத்தில் வந்து கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, அம்மாபேட்டை, ஈ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், அம்மனூர், சீகர், இந்திரா, மோகன், சண்டகோப்பன், மருதம், ஜெயகோபால், சின்ன பொண்ணு, வேதநாயகி, வளத்தூர், அலாவுதீன், நூர்தீன், பக்குதீன், பரந்தூர், பராங்குசன், துரைவேலு, ஏழுமலை, களத்தூர் வெங்கடேசன், பிரபாகரன், பனமை, ராஜேஷ் கண்ணா, ரவீந்திரன். ஸோ இவங்க வந்து குட் நைட் படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

8:35 ஆயிட்டிருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து அயோத்தி படத்துலேருந்து வரப்போகுது. உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல் சாங். அதுவும் அந்த லைன் வரும் தெரியுமா, பக்கத்தில் நீ இருக்கும்போது உன்னருமை தெரியல, உன் அருமை தெரியும் போது பக்கம் நீ இல்லை. பா என்ன பியூட்டிஃபுல் லைனில். நிறைய நேரங்களில் நம்ம அப்படி தான் இல்லை, நம்ம கூடவே இருக்கும்போது அது எந்த பொருளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் நம்ம அவங்களோட உணர்வையோ இல்லை எதுவுமே வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை, அவங்கள பெருசாக நம்ம மதிக்கிறதே இல்லை. பட் அது இல்லை என்னும்போது தான் நம்ம ஏங்கி தவிச்சிருவோம். ஸோ அயோத்தி படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை, மனோகரன், ரிஜா, விக்னேஷ், வினித், விவேக், கேவிஎம் அவென்யூ, கோபிகிருஷ்ணா, திவாகரன், பிரசை, ஏமி தெரு, அன்னையல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடம்பகத்தூர், விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகரா, குறிக்கலாட், நளினி, பாஸ்கரன், குன்னுமகரை, கீதா பாலன், மேலாவதம், பார்த்திபன், பிச்சை ராணி, திருத்தணி கிழந்தூர், ரேகாம்பரம், நளினி, பானாவரம், தேவன், நளினி, பிரியா, சிட்லப்பாக்கம், முருகன்.

சுந்தரன், கிங்கம்மாள், புதுப்பாக்கம் வரதராஜன், ரதிதேவி, நந்தம்பாக்கம் பிரியா, பாரதிகுமரன், துலாசபுரம் மனோகரன், ரவி மோகன். ஸோ இவர்களுக்காக தட் பியூட்டிஃபுல் சாங் வித் அஸ்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

8:41 ஆயிற்றுக்கு. திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராம், அந்தோனி, சாத்தான்குளம், எம் எஸ் மயில், உக்கரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி, கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னிதி, கே கோபால் சிங், உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிபா, அம்பத்தூர் எஸ் வி நகர், எம் டி ரவிச்சந்திரன், மீனாட்சி, சிதம்பரம், சிந்தாமணி, பழ அடைக்கலவன். அநீதி படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

எட்டு மணி 46 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ஸோ 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்து என்ன படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியே படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. மதுரை மணிநகரம், ஸோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மெட்ரன், அக்ஷயா மீனாட்சி, புளியந்தோப்பு முருகன், லக்ஷ்மி, சந்தியா, கார்த்தி, மயிலாப்பூர் மணிகண்டன், ஆனந்தி, துறைப்பாக்கம் கார்த்தி, ஜெயந்தி, ராகுல், ஷாலினி, ஸ்ரீபெரும்புத்தூர், குணசேகரன், நாகம்மாள், கோமதி, கண்ணகி நகர், பெரியசாமி, சந்தோஷ், சஜித்குமார், மணிவண்ணன், ராணி, அச்சிறுப்பாக்கம், தனபால், தாக்ஷாயினி, கல்ஃப் தேவி, தமிழ்செல்வி, மாலா, வளத்தூர், பக்ருதீன், அலாவுதீன், பரந்தூர், பரந்தாமன், வளர்மதி, ஏகனாபுரம், குமார், நாராயணசாமி, காந்தூர், சடகோப்பன், தேவராஜ், போந்தூர், ரவி, மனோகர், முகன். ஸோ இவர்களுக்காக 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: எட்டு 8:52 ஆக போது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் டியூட் படத்தில் வந்து பாடலை கேட்டிருக்காங்க. பட்டாளம், அப்துல் ஜலீல், காரைக்கால், நச்சுப்பிள்ளை, குடுவாஞ்சேரி, கனகராஜ், மணலிமாறன், மேலப்பீடு தயாரன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி, அலங்கராஜ், ஸ்ரீராம், இளையான்குடி, குமாரப்பா, எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ராஃபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபுசூன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம் பிரதர், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத் ரிஸ்வான், ஷம்யா பானு. ஸோ இவர்களுக்காக டியூட் படத்தில் இருந்த பிவிதாஸ்

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றி இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரம் ஐயா அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: இவ்வளவு நேரம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீங்க.
4: உங்கள் விருப்பம்
5: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கிணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக் காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின்

மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஒன்பது மணி 3 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாட போகிறோம். ஸோ 10 வினாடியில் 10 வார்த்தை சொல்கிறது தான் கேம் ஷோ. ஸோ உங்களுக்கான நேரம் 10 வினாடி மட்டும்தான். நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், இல்லை ஏதாவது ஒரு பொருள் சொல்லுவேன், அதில் துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லணும் 10 வினாடி நேரத்துக்குள்ளே. ஓய் ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 2952-5308-53-2838-9871-044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ண மறக்க வேண்டாம். நீங்கள் நிகழ்ச்சியில் கால் பண்ணி என் கூட பேசலாம். நான் உங்களுக்காக ஷோ ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆர்ஜே உமா விஜயகுமார். ஸோ மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், 044 அப்படிங்க ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்கள். 2952-5308-53-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து ரெகுலராக நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுநேயர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க, இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டுமே. ஓய் ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் நான் செய்யப்படுறதுலேருந்து வரப்போகுது விவிதாஸ்.

0: 102.3 FM. நூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஃபிஃப்த் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை வழங்கிட்டுருக்கிறது அஜயகுமார் விஜயகுமார். ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஷோ விளையாட போகிறோம். 10 வினாடியில் 10 வார்த்தைகள் நீங்கள் வந்து சொல்லணும். ஓய் ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் இங்கேருந்து?
1: கிண்டியிலேருந்து
0: யார் பேசுகிறீங்க?
1: விஜயா.
0: ஓகே விஜயா, நீங்கள் ஆல்ரெடி இந்த கேம் விளையாடி இருக்கீங்களா? எழுத்து வந்து கொழுப்பு, கொண்டக்கடலை சொல்றோம்ல, அந்த குறில் கோல துவங்கக்கூடிய 10 வார்த்தையை சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
1: கொழும்பு, கொழுப்பு, கொண்டக்கடலை, கொடுமை, கொல்கத்தா, கோகுலம், சீதை, கொடூரம்.
0: 6 வார்த்தை சொல்லிருக்கீங்க. கோகுலத்தில் சீதை எப்படி வரும்? அது நெடில் இல்லையா?
1: சாரி மேடம்.
0: ஓகே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் வந்து ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் 6 வார்த்தை சொல்லியிருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகேவா?
1: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த வாட்டி வந்து 10 வார்த்தை சொல்லிடுறீங்க.
1: ஓகே மேடம்.
0: ஓகே, நன்றிகள் நன்றிகள். வணக்கம் எழுத்து வா, வண்ணம், வருகை, குறில் வால தூங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் தூங்குகிறது.
2: வயது, வயிறு, வசியம், வன்மம், வன்மை, வருவது, வற்றல், வண்ணம், வக்கரம், வணக்கம்.
0: சூப்பர், 10 வார்த்தை சொல்லிட்டீங்க. கரெக்டா 10 செகண்ட்ஸ் முடிகிற தருணத்தில் 10 வார்த்தைகள் கூறிவிட்டீர்கள்.
2: நன்றி நன்றி மேடம்.
0: நன்றிகள் நன்றி.

0: நன்றி.
1: ஐ ஸோ இதுதான் வந்து கேம் ஷோ. 10 வினாடியில் 10 வார்த்தை சொல்லணும். இது ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக சொல்லணும்னா தமிழ் வார்த்தைகள் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். ஆனால் உங்களுக்கான நேரம் ஒன்று கொடுத்துட்டு யோசிங்க அப்படின்னு அந்த 10 செகண்டில் சொல்கிறோம் தருமா, அதுதான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த இது மாதிரி மைண்ட் வந்து நம்ம யோசிக்கணும். அப்படி டக்குன்னு வார்த்தைகளை வந்து நம்ம கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வார்த்தைகளை வாயில் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஈஸியாக சொல்லிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க உடனே கால் பண்ணி நிகழ்ச்சியில் பேசலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்க. 2952508853 2838978 71 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் பிரியமுடன் படத்திலிருந்து பிவிதாஸ்.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஒன்பது மணி 19 ஆயிட்ருக்கு. கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். கலக்கல் அரங்கத்தில் 10 வினாடியில் 10 வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கள் சந்திரசேகர், போகலாமா?
2: போகலாம் போகலாம். எனக்கான எழுத்துக்கள் என்ன சொல்லுங்க?
1: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து நீ, நிதானம், நிலுவை. அந்த குரல் நீல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள். நேரம் துவங்குகிறது.
2: நிதர்சனம், நிம்மதி, நிகர், நிழல், நிம்மதி.
1: 4 வார்த்தை சொல்லிருக்கீங்க. நிம்மதி ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க. நன்றிகள்.
2: மிக்க மகிழ்ச்சி. பாய்
1: பாய். வணக்கம்.
3: வணக்கம் உமா அவர்களே.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: பெரும்பாக்கம் வனஜா. பாடல்கள் சூப்பர்.
1: நன்றிகள் நன்றிகள். போலாமா?
3: போலாம்
1: மேடம். ஸோ உங்களுக்கான எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னை, அவள், குறில் ஆள துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
3: அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அக்கா, அடுப்பு, அண்ணாச்சி, அரியலூர், அண்ணாமலை.
1: ஓகே, 9 வார்த்தை சொன்னீங்க. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை முக்கி முடங்கி.
3: போன வாட்டியும் வந்து ஆனா மேல குடுத்தீங்க.
1: பாத்தீங்களா, இந்த வாட்டியும் ஆனா குடுத்திருக்கேன். 9 வார்த்தை சொன்னீங்க. ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை முடிஞ்சிருக்குமா? நன்றிகள் நன்றிகள்.
4: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

உங்களுக்கான நேரம் வெறும் 10 செகண்ட் மட்டும்தான். நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்க. 2952 08

0: 5328389871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது எனக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது அர்ஜுமா விஜயகுமார். வணக்கம். வெரி நைஸ். வணக்கம். என்னடா இது, வந்தவங்க எல்லாம் பீப் சவுண்ட் நமக்கு கொடுத்துட்டு போறாங்க. வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம். யார், இங்க இருந்து?
1: புத்தகரம், நடராஜன் புத்தகரம்.
0: ஓகே, நடராஜன் அவர்களை போகலாமா?
1: போகலாம்.
0: சரி, உங்களுக்கான லெட்டர் என்ன எழுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல், பாடம், நெடில் பால திவங்கக்கூடிய 10 வார்த்தை, நிறம் தூங்குகிறது.
1: பாடல், பாடல், பாடு, பாடல், பாடு, பசு வராது.
0: இரண்டு வார்த்தை மட்டுமே கூறியுள்ளீர்கள்.
1: வரல, வரல.
0: நன்றிகள், நன்றிகள். வணக்கம். ஹலோ, எங்க இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், கேட்கிறதா?
2: வணக்கம். வணக்கம் மேம், கேக்குதா?
0: நல்லா கேக்குது. நீங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு அப்படியே போன்ல பேசுங்க பாப்போம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓகே, ஓகே. செல்வ சுந்தரி வர பண்ணா வர.
0: ஓகே, செல்வ சுந்தரி போகலாமா?
2: எஸ்.
0: ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க பாப்போம்.
2: போகலாம் மேம், குறைச்சிட்டனே.
0: ரேடியோ கேட்டுட்டு பேச வேண்டாம். நீங்கள் செல்போனில் இருந்து பேசினால் நேரடியாக பேசவும். ஓகே, மாம், மாயா, மாடு, நெடில் மால துவங்கக்கூடிய 10 வார்த்தை, நேரம் துவங்குகிறது.
2: ஓகே, மானம், மாடு, மாகை.
0: நேரம் முடிந்து விட்டது. இரண்டு வார்த்தைகள் மட்டுமே கூறியுள்ளீர்கள். நன்றி.
2: Not clear your voice இன்னைக்கு. Okay, nothing.
0: Okay, நன்றி, நன்றி, நன்றி. See, உங்க ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க. நீங்க பேசும்போது கிளியரா கேட்கணும் அப்படின்னா, நீங்க ரேடியோல கேட்டு கேட்டு பேசுறீங்க அப்படின்னா நேரம் அதிகமாக எடுக்கும். நீங்க வந்து எதுல போன்ல பேசுறீங்க, அதாவது செல்போன்ல பேசுறீங்க அப்படின்னா டைரக்டா செல்போன்லயே பேசுங்க. ஓகேவா? நிகேஷ்ல அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நேருக்கு நேர் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்,

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: ஒன்பது மணி 35 ஆயிரத்துக்கு 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்டு இருக்கீங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் ஒரே ஒரு வேண்டுகோள், நிறைய புதுநேயர்கள் வரணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்களும் டயல் பண்ணுறோம், எங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பழைய நேர்கள், ரெகுலராக பேசுகிற நேர்கள் மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஸோ நீங்கள் நினைத்தால் மட்டுமே அது முடியும். அதனால் வந்து விட்டு கொடுத்து போவோர் என்றும் கெட்டு போவதில்லை. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து புதுநேயர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம். 9:36 ஆயிருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ.
2: ஹலோ மேம், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங். யார் இங்க இருந்து?
2: வினோத் ஓயமல்ல பேசுறேன்.
1: ஓகே வினோத், ஆல்ரெடி பேசிருக்கீங்களா?
2: இல்ல மேம், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஓ சூப்பர், வெல்கம் வெல்கம். ஓகே போலாமா?
2: கண்டிப்பா.
1: ஓகே, சோ உங்களுக்கான எழுத்து இ, இஞ்சி, இந்தியா, குரில் ஈழத்தவங்க கூடிய 10 வார்த்தை.

0: சொல்லனா நேரம் துவங்குகிறது.
1: ஓகே மேம். இலை, இன்பம், இனியது, இனியவை, இன்னா, இருவல், இகழ்ச்சி.
0: ஏழு ஏழு வார்த்தை ட்ரை பண்ணிருக்கீங்க.
1: ஓகே மேம், தேங்க் யூ.
0: ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் வாங்க 10 வார்த்தைகள் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே வினா, தேங்க் யூ. வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். லைன்ல இருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம். வாழ்க வளமடிப்பாக்கம். கோபாலன் சேமரிக்கல.
0: நல்லா இருக்கேன் கோபாலன் அவர்களே, போகலாமா?
2: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து லா. லா லா ரெண்டுமே எடுத்துக்கோங்க, குறில்லா இல்லை நெடில்லா. ஓகேவா? லவங்கம், லட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த குறில்லா இல்லை நெடில்லாவில் துவங்கக்கூடிய வார்த்தைகள் நேரம் துவங்குகிறது.
2: லவங்கம், லட்டு, லா குசா, லதா, லம்பாடி, என்ன சொல்ல சொல்லி
0: நான்கு நான்கு வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக ஜிமினி படுத்துறது உங்களுக்காக பாடல் வர போகுது. பிவிதாஸ்

0: ஒன்பது மணி 43 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கலைக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். 10 வார்த்தையை வந்து சொல்லணும், 10 வினாடியில் ஒரு எழுத்து சொல்லணும், அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகளை 10 வினாடியில் சொல்லணும். வணக்கம், ஹலோ, எல்லாம் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கேருந்துமா?
1: நான் திருவட்டூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன் பத்மாவதி அவர்களே. போகலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து வி. வில்லங்கம், வில்லன், விடுதலை. குரல் வீல துவங்கக்கூடிய 10 வார்த்தை, நேரம் துவங்குகிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீர்கள், நேரம் முடிந்து விட்டது. நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம். ரேவதி ஸ்ரீராமன் அவர்களே, போகலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து ரா. ராகம், நெடில் ரால துவங்கக்கூடிய 10 வார்த்தை சொல்லணும். ஓகேவா? ஆமா, ராகம் ராவணன் சொல்றோம்ல, நேரம் துவங்குகிறது.
2: ராஜா, ராத்திரி, ராடா, ராக்கெட், ராணுவம், ராமர், ராகம், ராசி.
0: 10 சொல்லிட்டீங்களா? என்ன நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்க, நான் என்றதுக்குள்ள நீங்க 10 சொல்லிட்டீங்களா?
2: ராஜா, ராத்திரி, ராடா, ராக்கெட், ராணுவம் எழுதி வச்சிருக்கேன் மேடம்.
0: எழுதி வச்சிருக்கீங்களா?
2: ஆமா.
0: ராடாரா?
2: ஆமா, ராடா தெரியாதா? ராடா, ராக்கெட், ராணுவம், சாம்பர், ராசி.
0: நன்றி, நன்றி,
2: நன்றி மேடம்.
0: ஐ நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்தியன் படத்தில் வந்து பாடல் கேட்கலாம். பி வித் அஸ்.

0: வெல்கம் பேக். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. கலக்கல் அரங்கம் கேம் ஷோ. வணக்கம். ஹலோ.
1: திருத்தணி தமிழேந்தி.
0: இல்லை, மறுபடியும் சொல்லுங்க.
1: திருத்தணிலேருந்து தமிழேந்தி பேசுகிறேன்.
0: தமிழேந்தி போகலாமா?
1: ஆ, சொல்லுங்க. போகலாம்.
0: சரி, உங்களுக்கான இருங்க, கிளாக் க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்புறம் டைம் வந்து நம்ம செக் பண்ண முடியாது. அதாவது ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுங்க.
1: ரேடியோ வால்யூம் பார்த்துக்கிறேன். இருங்க.
0: சூப்பரே.

0: சொல்லமா?
1: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான எழுத்து பி, அதாவது பிரியா. பிரியாத வரம் வேண்டும், பிரியமுடன். இந்த படம் பேர்லாம் சொல்றதுல அந்த குரில் பீல தூங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் தூங்குகிறது.
1: பிரகாஷ், பிரியா, பிரியமுடன், பிரியம், பிரியமானவள், பின்னாடி, சிந்தம்.
0: சரி, எத்தனை வார்த்தை சொன்னீங்க?
1: 6 நினைக்கிறேன்.
0: 6 தான் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள்.
1: நன்றி.
0: அடுத்த வாட்டி 10 வார்த்தையை முழுசா முடிச்சிட்டு போயிடணும். வணக்கம்.
2: ஹலோ,
0: ரெடி வாலியம் குறைத்து விடுங்கள். கமலா வர்தன் அவர்களே. போலமா? ஓகே, உங்களுக்கான எழுத்து தி. தித்திப்பு, தித்திப்பு, திண்ணை, திண்டிவனம் சொல்ற குரில் தீர தூங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் தூங்குகிறது.
2: ஓகே, திண்ணை, திரும்பு, திரும்பு கால், திருவனம், திராட்சை, திருப்புவனம், திருக்கழுக்குன்றம்.
0: ஓகே, நீங்க ஒரே வார்த்தை 2 முறை பயன்படுத்தி விட்டீர்கள். எத்தனை வார்த்தை கூறியுள்ளீர்கள்?
2: 5 கொடுத்துட்டேன் நினைக்கிறேன்.
0: இல்ல, 4 தான். நீங்க சொன்ன வார்த்தையை 2 தடவை ரிப்பீட் மோட்ல போட்டீங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஐ ஸோ அப்படியே நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு எண்டு கார்டு போட்டுட்டு அப்படியே ஃபைனல் சாங் வந்து நம்ம ப்ளே பண்ணி விட்டுடலாம். ஐ ஸோ இவ்வளோ நேரம் கால் பண்ணி பேசினா அத்தனை நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க, நிறைய புது நேயர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, லைன் கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு லைன் கிடைக்கும், நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் நான் இப்போ ஒரு வேண்டுகோள் விட்டதுன்னா, அடுத்தும் வந்து ஒரு காலர் ஷோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலர் ஷோவில் இப்போ நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நேயர்கள் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்களே வந்து டயல் பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லாமே கேட்குறவங்க வந்து என்னங்க பேசுகிறவங்களே பேசிகிட்டு இருக்காங்களே, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பளிப்போம், உங்கள் கையில் அது இருக்கும்போது நீங்கள் ஏன் நம்ம மற்றவங்களுக்கு அளிக்காமல் இருப்போம் இல்லையா? இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டுமே. ஓய் ஸோ அப்படியே ஒரு 2 கார்டு போடுகிறேன் நிகழ்ச்சிக்கு. மறுபடியும் நான் உங்களை 12 வந்து சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுக்காக ஷோ ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது RJ உமா, விஜயகுமார், பவிதாஸ்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றியிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரம் ஐயா அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு இந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
3: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 10:02. நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னா, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53, மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே. இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர்கள் அப்படின்னாலே கவிதை மட்டுமா, அவங்களுடைய பெயர்களும் இருக்கும், அந்த அவங்களுக்கு அடைமொழி பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அடைமொழி பெயர்கள் உங்களுக்காக குறிப்புகளாக கொடுக்கப்படும். அந்த குறிப்பை வச்சு அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். சொல்லணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை முதலியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பாடல் அப்படின்னா, கவிதையாகவே போவோம் அப்படின்னு போகும்போது, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஹரிஹரன் பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், கலைக்குமார் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். கவிதை என்றாலே உன் பெயரின் ஞாபகமே, அவ்வளோதாங்க. கேட்டுடலாமா?

0: நினைவுகள் தானே எல்லாமே. அந்த நினைவுகள் நெஞ்சத்தில் நிலைத்த நீங்காத ரீங்காரம், அப்படி ஒரு பாடல் தான் அது. அழகான ஒரு கவிதை வடிவில் அந்த பாடலை கேட்டு முடிச்சோம். முதல் கேள்விக்கு நான் போயிடுறேன். முதல் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவிஞருடைய அடைமொழியோட சிறப்பு பெயர். அதில் வந்து முதல் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியோட தான் ஆரம்பிக்குது. ரெண்டாவது எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழியோட தான் ஆரம்பிக்குது. முதல் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி எதை குறிக்கக்கூடியது? இசை, கவிதை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. இரண்டாவது எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா மறைத்தல் அப்படின்னு பொருள்படக்கூடியது. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் உலகம் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசன், தலைவன் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. என்னவா இருக்கும்? வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம். வணக்கம். யாருங்க?
1: வணக்கம். திருச்செங்குடி கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினம் சார், சொல்லுங்க, யாரா இருக்கும்? அப்படிங்களா? ஆனா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க ஆப்ல கேக்குறீங்களா எனக்கு என்னன்னு தெரியல. சோ இன்னுமேல் நீங்க வரும்போது கேட்டுட்டு வாங்க, சரிங்களா? இப்போ நான் சொல்றேன். முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி. ஐயா கேக்குதா? இப்போ என்னங்க ஐயா?
1: வேற யாருக்கா வந்து?
0: நன்றி. வணக்கம். பகத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா கேட்டிருக்கணும் மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கெல்லாம் வராதீங்க, சரிங்களா? கொஞ்சம் அடுத்தடுத்து கேட்டுட்டு நீங்க முயற்சி பண்ணிருக்கலாம். அரசன், தலைவன் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய சொல் வேந்தர் இல்லையா? பாவேந்தர் பாரதிதாசன், கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது ஏற்பாடு. நன்றி மேடம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம் பாவேந்தன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. சூளை ரீஜா மனோகர் அவங்க வந்து பாவேந்தன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்ப இரு வரல இல்லையா, பார் அப்படிங்கறது எனக்கு வந்திருக்கணும். ஸோ அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கீங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்திலிருந்து கமலாவரதன், பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சரியான பதிவு பண்ணிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவர் வந்து பதிவு பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, நினைவுகள் ஞாபகம் அப்படிங்கிறது மனித மனதோடைய அழியாத பொக்கிஷம் அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவு. ஏதோ ஒரு பாட்டு என் காதிலும் கேட்குதம்மா, உடனே சிலிர்த்து எழுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கிருஷ்ணகுமார் அவர் பதிவு பண்ணிருக்காங்க. டி நகர்ல இருந்து ரங்கராஜன் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் நேயர்களும் வந்து அப்படியே நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோங்க அப்படின்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கலாம். கணக்கிடுதல், மதிப்பிடுதல், ஊகித்தல் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. வணக்கம். பவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்ங்க. வணக்கம். யாருங்க?
3: வணக்கம். பொலிச்சலூர்ல இருந்து மேரியன் பேசுறேன்.
0: பொலிச்சலூர்ல இருந்து
3: கணக்கிடுதல்,
0: மதிப்பிடுதல்.

0: ஊகித்தல் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இவருடைய பெயரில் இருக்கு. கடைசி இரண்டு எழுத்து இருபொருள் தரக்கூடியதா இருக்குங்க. ஒன்று ஓசையோடும் தொடர்புடையது, இன்னொன்று நேரத்தோடும் தொடர்புடையது. கவிதை எழுதுபவர்களை நம்ம இப்படியும் சொல்லுவோம். எப்படி சொல்றீங்க
1: கவிமணி?
0: அதான் எனக்கு எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்கன்ற
1: கவி. எப்படின்னா அது மணி அது ஓசை வருது, கனினா கணித்தல்.
0: சூப்பர். கனினா கணித்தல், அழகு. சுருக்கமா மணி ஓசை இதோட தொடர்புடையது, நேரத்தோடும் தொடர்புடையது. கவிதை எழுதுபவர்களை இப்படி சுருக்கமா எப்படி அழைப்போம்? காவின். அவ்வளவுதாங்க, அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர் தாங்க இந்த அடைமொழி கொண்ட ஒரு பெயரோடு சொல்லக்கூடிய ஒரு இது. இங்கே பொன்னேரியிலேருந்து கலீல் அகமத் அப்படின்னு நான் சொல்கிறதுக்குள்ளே அதுக்கு மேலே நிறையா வந்துடுது. ஆரம்பிக்கக்கூடிய இந்த விளையாட்டு நிகழ்ச்சியும் சரி, பாடல்களும் சரி, சூப்பர், உங்களுக்கு மார்க் கொடுத்துட்றேன் இப்போவே அப்படின்னு 100 மார்க் கொடுத்துட்டாங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து கவிமணி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஏதோ ஒரு பாட்டு ஒரு காலகட்டத்தில் வானொலி தொலைக்காட்சியும் அடிக்கடி வலம் வந்த அந்த பாடலை இப்பொழுது கேட்டது பழைய ஞாபகத்தை மனதில் பதிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் என் கேள்விக்கு என்ன பதில், இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேடவாக்கம் மணிமாலா வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவரும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அண்டு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாள்தோறும் பங்கு கொண்டு மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க முடியாதபடி தடங்கல் செய்யும் சில பேருக்கு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தயவு செய்து இதை கவனிக்கவும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதை கவனிக்கிறோம் சார். ஏன்னா இப்போ உமாவுமே கூட அவங்களுமே சொல்லிட்டு போனாங்க, அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புவோம். வரக்கூடிய பாடல் நீ வருவாய் என படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், பா விஜயின் கற்பனையில். வார்த்தையாக நீ வருவாயா கவிதை ஆகிறேன்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளும். நிலையத்தில் நேரம் 10:20.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பங்கேற்க காத்திருக்கும் அழைப்பாளர் வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. கொடமாந்தப்பட்டி ஜெயசீலன் ஐயா, முதல் குறிப்பு கால்நடைகள்ல ஒன்று ஓரெழுத்து ஒரு மொழியுடன் இதுல இருக்கு. மறைந்த இயக்குனர் ஒருவரோட பெயர் இதுல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா குற்றம், மாசு, விரைவு, வேகம், நுட்பம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. இந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர் ஒருத்தர், அது அது அவருடைய சுருக்கம் இதுல இருக்கு. ஐயா அடுத்த குறிப்பு சூடு, அனல், இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. நீங்களும் பங்கு கொண்டு சிறப்பிக்கலாம். 2952085353 மற்றொரு எண் 2838987171. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. தணிகாசலம் ஐயா சொல்லுங்க.
1: கால்நடையில ஒண்ணுனா பசுவா?
0: ஆ சூப்பர்.
1: பாரதி ராஜாவா?
0: என்ன சார் இது, நான் வந்து அப்படி குடுக்கல, நான் டைரக்டர்ஸ் நான் சொல்லலை, கவிஞர்கள், கவிஞர்களுடைய அடைமொழி தான் அதுவும் நான் கொடுத்தேன். ஆமா, யோசிக்கலாமா? நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க
2: மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து? அன்புராணி மேடம் சொல்லுங்க.
2: அவ்வளவுதாங்க,
0: அவ்வளவுதாங்க, அடி தூளுங்க. எப்படிங்க

0: மறைந்த இயக்குனர் ஒருவர் பெயர் விசு. குற்றம், மாசு, விரைவு, வேகம், நுட்பம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்னு சொன்னேன். குற்றம், மாசு, விரைவு, வேகம், நுட்பம், அதே மாதிரி சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர். உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஆசுகவி கரெக்ட். ஆனா எனக்கு இதுக்கான விடை என்ன, அடுத்த நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமா? நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை. அவங்க வந்தாங்க, பேசலை. ரைட்டு, ஓகே. நம்ம அடுத்தடுத்து நேயர்கள் வரும்போது கொஞ்சம் பேசிக்கலாம். இங்கே வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு போரூர் பொன்ராஜ் அவர் போஸ்டரோடு அடித்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வாங்க, விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: மேம், நான் சந்திரசேகர்.
0: நீங்கள் வந்தது நான் கேட்டேன் சார். நீங்கள் தெளிவாக எல்லா நேயர்களும் சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி சார் நீங்கள் வரீங்க? எல்லா நேயர்களும் நீங்க வந்தீங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. நானுமே இங்க கேட்டேன் இல்லையா, சோ அடுத்தடுத்த நேயர்களுக்கு நீங்க வழிவிடணும் சார். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: சொல்லுங்க.
0: அப்படிங்களா, அப்ப நீங்க கேட்டுட்டு வரீங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு வெயிட் பண்றாங்க. நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க? அன்புராணி சரியான விடைய பதிவு பண்ணிட்டாங்க. அவின் இருக்கா? ஆவின் இருக்கா? அது எதோட தொடர்புடையது? ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. குற்றம், மாசு, விரைவு, வேகம், நுட்பம், இதோடு தொடர்புடைய சொல்லுன்னு கேட்டிருக்கேன். பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் வந்து கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை, அந்த விடையை பதிவு பண்ணிருக்காங்க. தென்றலாக நீ வருவாயா, ஜன்னலாகிறேன், வண்ணமாக நீ வருவாயா, பூக்கள் ஆகிறேன், வார்த்தையாக நீ வருவாயா, கவிதை ஆகிறேன் அப்படின்னு அருமையான கவித்துவமான வரிகள்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போரூர் பொன்ராஜ், முயற்சி தாங்க வாழ்க்கை, முயற்சிகள் நமக்கு வெற்றி தரும், வெற்றி நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்ட்டு காலை வணக்கத்தோடு நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் இரண்டு பாடல்களுமே அருமை சூப்பர், வழங்கிய உங்களுக்கும் நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: ஹரி, என்னவா இருக்கும் ஹரி? அது ஆசு, அவ்வளவுதான். சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆசிரியர் அப்படிங்கிறது, ஆசு பிளஸ் இரியர் அப்படிங்கிறது பிரிக்கிறோம். அப்ப அது ஆசு அப்படிங்கிறது அவருடைய ஷார்ட் ஃபார்ம், சுருக்கம், ஆசிரியரோட சுருக்கம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: குற்றத்துக்கு வந்து காசுன்னு
0: வருமா? என்னது காசு, எங்க இருக்கு? குற்றத்துக்கும் ஆசுதான், ஆசிரியருக்கும்
4: ஆசுதான்.
0: வேகம், அதாவது அழகாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்காக வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. ரொம்ப அழகாக சொன்னார் பார்த்தீங்களா, ஆசு கவி, அதாங்க இது சரியான விடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜா மனோகரன் அவர் வந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், ஆமாம் சகோதரி இந்த நிகழ்ச்சியை கேட்க தான் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைய தேடல் மிகவும் கவித்துவமாகவும் ஆழமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் மனதிற்கு இதமாகவும் இருக்கிறது, வாழ்த்துக்கள்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை அப்படிங்கிற விடையை கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் பதிவு பண்ணியிருக்காங்க. கவிதை தொகுப்பு பாடல்கள் அருமை சகோதரி விவத் பாரதி தமிழ் பண்பு 102.3 இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை கொண்டு வந்து எங்களை அசத்துறீங்கன்னு நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நமக்காக சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அவர் வந்து கணித்தல் கவி அப்படிங்கிற இரு விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரம் சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. காலமேக புலவர் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு விசு அப்படிங்கிற ஒரு விடையை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் நேரம் போனதே தெரியலங்க, நிகழ்ச்சியை விட்டு பிரிய மனம் இல்லாமல் பிரிந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானொலி நிலையத்தை கடந்து தாங்க நான் போறேன் இந்த பக்கமா அப்படின்னு வாய்ப்பு இருந்தா நிலையத்துக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவா இருக்கு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலிருந்து காந்திமதி அவங்க வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் வந்து சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பார்த்து பார்த்து கேள்வி கேட்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அன்பு சகோதரி

0: சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், தாங்கள் வந்தாலே பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஜெய் கிருஷ்ணன் வளசர வாக்கத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் வந்து ஆசு குற்றம் மாசு அப்படிங்கிற சரியான விடைய நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போறோம் நம்ம. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க. யாருங்க?
1: பஞ்சாயத்து.
0: எங்க பஞ்சாயத்துக்கு எல்லாம் நம்ம ஏன் இப்ப போறோம் திடீர்னு? இல்ல, நீங்க யார் பேசுறீங்க அத சொல்லுங்க. கணபதி சார், இப்ப நம்ம என்ன பத்தி பேசின்னு இருக்கோம் இன்னைக்கு? கால்நடை பத்தி எல்லாம் நான் பேசலங்க சார், நீங்க ஃபுல்லா நிகழ்ச்சி கேட்டுட்டு வாங்க. நன்றி. நேயர்களே, நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்தால் மட்டும்தான் நிகழ்ச்சி நமக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது நேயர்களே. 2952 0853 மற்றொரு எண் 2838 9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நித்யா பேசுகிறேன்.
0: நித்யா அம்மா, போகலாமா? இயற்கையோடு தொடர்புடைய ஒன்று இதுல இருக்குமா? இந்த பெயருக்குள்ள இருக்கு இயற்கை. இயற்கை பெரிய உயர்ந்த சிறந்த இப்படின்னு பொருள்படுது முதல் இரண்டு எழுத்து. கவிஞர்களை இப்படியும் அழைப்போம், அதுவும் இதற்கு. துறவிகளோடு தொடர்புடைய ஒன்று இதுல இருக்கு. சரி, யோசிங்கம்மா, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி.
2: அடுத்த
0: நன்றி. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான கேள்வி இது. இயற்கையோடு தொடர்புடைய ஒன்று இதில் இருக்கு. பெரிய உயர்ந்த சிறந்த அப்படின்னு பொருள்படக்கூடியது முதல் இரண்டு எழுத்தா இருக்கு. கவிஞர்களை எப்படியும் அழைப்போம், அதுவும் இங்கே இருக்கு. துறவிகளோடு தொடர்புடைய ஒன்று இதில் இருக்கு. என்னவா இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. யோசிச்சிட்டிங்க அப்படின்னா 2952 0853 மற்றொரு எண் 2838 9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
3: நான் அம்பத்தூர்ல இருந்து ஞானாம்பிகா.
0: ஞானாம்பிகா சொல்லுங்க. ஞானாம்பிகா,
3: மகா வந்து பெரிய
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்து போலாம்.
3: அடுத்தது வந்து இயற்கையோட சம்பந்தப்பட்டது. வான்.
0: வானா? சரி, சொல்லு பாருங்களேன். சொல்லுங்க என்ன வரும் பாப்பா ஆன்சர். வாழ்த்துக்கள் மேடம். ஆனா மகா அப்படிங்கறது ரொம்ப சரி.
3: நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை. அழகா கண்டுபிடிச்சு லட்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: இனிய காலை விளக்கு வராதா மேம்?
0: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நான் சிங்கச்சோன் சென்னை. ஆக்சுவலி மகாகவி.
0: மகாகவி சார் சொல்லுங்க, நீங்களே பிரிச்சு சொல்லிடுங்க. இயற்கையோடு தொடர்புடைய இடம்.
4: கவி தெரிது, கவிஞரோடு தொடர்பு உள்ளது.
0: சரி, கவிஞர்களை இப்படியும் அழைப்போம், கவி சூப்பர். துறவிகளோடு தொடர்புடைய ஒன்று.
4: என்ன மேம்?
0: துறவிகளோடு தொடர்புடைய ஒன்று.
4: காவியா?
0: காவி சார். இப்போ இது ரொம்ப ஈஸி சார் உங்களுக்கு. இயற்கையோடு தொடர்புடைய இடம் மட்டும் கண்டுபிடிக்கிறது சார், அதுலயே இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சதுலயே இருக்கு. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம். அண்ணா இருந்து மாந்தே பேசுறேன்.
0: சொல்லுங்க.
5: ஓரெழுத்து மொழி. ஓரெழுத்து மொழி.
0: அவ்வளவுதாங்க. இப்ப அது
5: என்னங்க?
0: அதாங்க, அது என்னதுங்க?
5: மகாகவி.
0: மகாகவிங்க. மகாகவி யாருடையதுங்க? யாருடைய சிறப்பு பெயர் மகாகவி? ஆமா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி.
0: நன்றி. நன்றி. நன்றி. அவ்வளோதாங்க, கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களும் அப்படியே கைத்தட்டிக்கிங்க. பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா அவங்க சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. மாகவி அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரைட். சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. அண்டு அவர் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் வெரி ஃபர்ஸ்ட் மீரா வெங்கட்ராமன் அவங்க காவி அப்படிங்கிற விடையை அப்போவே பதிவு பண்ணிட்டாங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே. பத்மா சவுந்தரராஜன் அவங்களுமே இப்போது தான் நான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். வணக்கமும் வாழ்த்துக்களும். பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க.

ஆசு குற்றம் மாசு அப்படின்னு பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருடைய பதிவாக இருக்குது. ரைட், இப்போ என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொக்கிஷம் இந்த படத்தில் இருந்தாங்க பாடலை கேட்க போகிறோம். விஜய் யேசுதாஸ் மற்றும் சின்மயி பாடிய பாடல் இது. நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளி அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள். பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா, தேவதை அன்னம் பட்டாம்பூச்சி கொஞ்சம் தமிழ் குழந்தை அப்படின்னு அப்படியே இந்த இலக்கியங்களோடு கலந்து நம்மளை இரண்டரை கலந்துருவோம் நாமளுமே அந்த பாடலுக்குள்ள. அப்படி இருக்குங்க பாடல்கள்லாம். பெண் பாடும்போது கவனிச்சிங்க அப்படின்னா, அன்புள்ள ஒளியே அன்புள்ள தமிழே அன்புள்ள செய்யுளே அன்புள்ள இலக்கணமே அன்புள்ள திருக்குறளே அன்புள்ள நற்றினையே இப்படின்னு வரும். அதுக்கான்றவா அப்படியே அடுத்த இடம் மாறிடும். கேட்டுடலாமா அந்த பாடலை?

0: மழையில் நனைதல் வேறு, நாம் காதலினும் பெருமழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952208535 மற்றொரு எண் 2838987171. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிறைய பேர் வந்து இது வந்து மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, நல்லா இருக்கு, பிரெயின் ஸ்ட்ரோமிங்காக இருக்கு அப்படின்னு காரைக்குடியிலிருந்து கிருஷ்ணகுமார் அவர் கூட நமக்காக பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கும் நன்றிகள் பல பல. சில பேருடைய பதிவுகள் அப்படி போகிற புக்கில் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மன்னிக்கணும். நிலையத்தில் நேரம் 10:40.
2: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
3: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
2: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
3: सच?
2: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
3: समझ गया।
1: நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை. அரக்கோணம் ராஜேஷ் போலாமா? பார்வதி தேவியை இப்படியும் அழைப்போம், இப்படியும் அழைப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ இதுல வரக்கூடியதுல இரண்டாவது எழுத்தை மாற்றினால் வாய்மை அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் நமக்கு கிடைக்கும். மாத்துனா கிடைக்கும். வாய்மை, வாய்மை,
4: வாய்மை.
1: அடுத்தது இரு பொருள் தரக்கூடிய ஒன்று இதுல இருக்கு. ஒன்று எழுது பொருளோடு தொடர்புடையது, இன்னொன்னு கண்ணோடு தொடர்புடையது. நன்றி, நன்றி. சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, அண்ட் பட்டாளம் அப்துல் ஜலீல், ஹரிகரன் அவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாகவி அப்படிங்கறத நான் கேள்வியா கேட்டிருந்தேன். ரைட், ஓகே. பத்மா சவுந்தரராஜன் விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில கவி பற்றிய கேள்விகள் அருமையாக தொகுத்து வழங்குறீங்க, நன்றி அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன், நிகழ்ச்சி அருமையா இருக்கு சகோதரி, பாடல்களும் சூப்பர்னு பதிவு பண்ணிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அவரும் விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவருமே வந்து மாசு அந்த மாதிரி ஆசு அப்படிங்கறத மாதிரி பிரிச்சு பதிவு பண்ணிருக்காரு. அவரை தொடர்ந்து கேள்வி கணைகளும் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் கவிதை வரிகள் கொண்டவைகளா அமைந்திருக்கு, நிகழ்ச்சிக்கு மணிமகுடமா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், பாடல்கள் தேர்வும் நல்லா இருக்கு, ஞானாம்பிகா அவர் சொல்லிருக்காங்க. விடையே பதிவு பண்ணிட்டாங்க, சூப்பர் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமாரும் விடையை பதிவு பண்ணிருக்காரு. ஆனா அந்த கேள்விக்கு இல்ல, போன கேள்விக்கு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: ராஜேஸ்வரி நீலமங்கலம் கன்னட பாட்டு பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
5: ஓமை கவிஞர் சுரதா.
1: அவ்வளவுதான் மேடம், சொல்லுங்க. பார்வதி

0: தேவியை எப்படி அழைப்போம்? உமை, ஆமா, உமாபதி உமையால். இதில் வரக்கூடியதுல இரண்டாவது எழுத்தை மாற்றினால் வாய்மை என்று பொருள் படக்கூடிய உண்மை. சூப்பர். இரு பொருள் தரக்கூடிய ஒன்று எழுது பொருளோடும் தொடர்புடைய. சூப்பர் மேடம், இவ்வளவு கண்டுபிடிச்சு இவ்வளவு ஈஸியா தெரியலன்னு சொல்றீங்க மேடம், அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ரைட், ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி.
0: ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சாங்கங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழிங்க அது. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. மேடம் சொல்லுங்க. சூப்பர், மை அவ்வளவுதான். சூப்பர், வாழ்த்துக்கள் மேடம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சூப்பர்.
1: சுரதா
0: அப்படிங்கறதா சரியான விடை. வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, நேர்கள்லாம் அப்படி ஒன்று கேட்டால் போதுங்க. கவிஞர் சுரதா அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராசகோபாலன் அப்படிங்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் அவரது இயற்பெயரான சுப்புரத்தினம் என்பதிலிருந்து சுப்புரத்ன தாசன் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டாரான். அந்த பெயருடைய சுருக்கம் தான் சுரதா. கவிதைகளில் ஓமைகளை சிறப்பாக பாடுவதில் தனிப்புகழ் பெற்றவர் அவர். அதனால தான் அவருக்கு ஓமை கவிஞர் அப்படிங்கிற ஒரு பெயருமே இருக்கு. வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
0: வணக்கம்,
2: நான் நந்திபாகம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன்.
0: கோபாலகிருஷ்ணன் ஐயா, போலாமா? முதல் சொல் இரு பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கு, அது வந்து உதயத்தோடும் தொடர்புடையது, எண் ஏழோடும் தொடர்புடையது. அடுத்தது பாத்தீங்கன்னா பாவலன் புலவன் இவர்களை குறிக்கக்கூடிய வேறு சொல்லும் இதுல இருக்கு. அடுத்தது கோபம், பகைமை, வெறுப்பு, இதோடு தொடர்புடைய ஒரு சொல், அது ஒரு நிறமும் கூட. ஐயா லைன்ல இருக்கீங்களா? அடுத்தது கட்ட பயன்படும் ஒன்று, கட்டுறதுக்கு. யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா.
2: சரிமா, சரி.
0: இங்க வந்து மீரா வெங்கட்ராமன் சுரதா அப்படிங்கிற சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. இதயம் கனிந்த வணக்கம், நிகழ்ச்சி தற்போது இணைந்தேன், மகிழ்ச்சி நிறை வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு மேலப்பேடு தயாளன், கமலாவரதன் அவங்க விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பார்வதி உமையவள் அப்படின்னு நான் பண்றேன் அப்படின்னு. ஓமை கவிஞர் சுரதா அப்படின்னு கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தனித்தனியாக பதிவு போடுங்கள், அப்போதுதான் படிப்பதற்கு நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து, கவிதையாய் மலரும் பாடல்கள் தொகுப்புகள், தேடி தேடி கவியாய் கேள்விகள், சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க? யாருங்க? பத்மாமா சொல்லுங்க, என்னவா இருக்கும்
3: சொல்லுங்க.
0: இரு பொருள் தரக்கூடிய சொல் இதுல இருக்குமா? ஒண்ணு உதயத்தோடும் தொடர்புடையது, இன்னொன்னு எண் ஏழோடு தொடர்பு படுத்தி பாருங்கன்னு சொன்னேன். சரியா?
3: உதயம்.
0: ஆமா, உதயம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன நினைவுகளுக்கு வருதுன்னு பாருங்க கொஞ்சம். இப்ப இன்னும் கூட கொஞ்சம் யோசிக்கணும். ரைட், ஓகே. அதை எண் ஏழோடு நீங்க தொடர்பு படுத்தி பாக்கணும். பாவலன் மேடம், அடுத்ததுக்கு போலாமா? பாவலன் புலவன் இவற்றை குறிக்கக்கூடிய வேறொரு சொல் இதுல இருக்கு. கோபம், பகைமை, வெறுப்பு, இது வந்து ஒரு நிறமும் கூட, இதோடு தொடர்புடைய ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு பாருங்க. இது ஒரு வெறுப்பு அப்படிங்கறது கூட இது சொல்லலாம்.
3: முதல்ல சூரியன் சொன்னீங்க.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, சூரியனுக்குள்ளே நீங்க அங்கே நிக்கிறீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், சூரியன் சொல்லிட்டு நீங்க அதோடு தொடர்பு படுத்தி, எண் ஏழை தொடர்பு படுத்தி பாருங்க. அப்ப சூரியனுக்கு வேற பெயர் எல்லாம் இருக்கும் இல்லையா? வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: குட் மார்னிங் மேடம். டீனா ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் சார் சொல்லுங்க.
4: கவி ஞாயிறு.
0: அவ்வளவுதான், நாங்க ஊருக்கு போனாலும் விட மாட்டோம்.
4: அதாவது இரு பொருள் உதயம்.
0: உதயம், ஆமா, எண் ஏழு, வாரத்துல ஏழு நாள், அதுல ஞாயிறு ஒண்ணு. ரைட்டு.
4: வந்து
0: கவி, கவி அப்படிங்கிறது பாவலன் புலவன் இவர்களை குறிக்கக்கூடிய சொல். அடுத்தது கட்டுறதுக்கு கயிறு. ஓகே, ரைட்டு.
4: அப்புறம் வேற என்ன கேட்டி?
0: கோபம், பகைமை, வெறுப்பு, இதோடு தொடர்புடைய ஒரு சொல் கரு. ஆமா, கரு கருன்னு இருக்காங்க வருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
4: அதான்.
0: வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
4: நன்றி
0: நன்றி நன்றி சார். ரொம்ப அழகா நேயர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க கவி ஞாயிறு அப்படின்னு.

0: அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. அவர் தான் வந்து கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுவார். கவிஞர் தாராபாரதி அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன். அந்த ராதாகிருஷ்ணன் பெயர்லாம் நமக்கு மறைந்து போயிடுத்து வச்சுங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு கவிதை எழுதி கவிஞர் தாராபாரதி என்று சிறப்பு அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார். கவி ஞாயிறு அப்படிங்கிறது தான் அவருடைய அடைமொழியோடு கூடிய சிறப்பு பெயரும் கூட. இங்கே வந்து மீரா வெங்கட்ராமன் திரும்பவும் வந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், என் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியை கேட்பது பொது அறிவு புத்தகத்தோட சில பக்கங்களை புரட்டியது போல இருக்குங்க, வழங்கக்கூடிய உங்களுக்கும் நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பல கவிஞர்களுடைய திறனை கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிகள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. நல்லதோர் மூளையை சலவை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கவி ஞாயிறு அப்படின்னு சரியான விடையை வந்து மீரா வெங்கட்ராமன், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கமலா வரதன், கதிரவன், தளிர், தாரா, பாரதி, இப்படி என்ன பிரிச்சு பண்ணிருக்கீங்க மேடம்? ஓகே, வணக்கம். மேற்கு மாம்பலத்திலிருந்து ராஜேஸ்வரி, நிகழ்ச்சியில இப்பதான் இணைய முடிந்தது, ஆனால் வந்த ஒரே ஒரு புதிரை போட்டு தள்ளுறீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சுந்தரம் அவங்க நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு பாடல் போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் நிறைவான கேள்வியாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, வேதம், இதை குறிக்கக்கூடிய சொல் இதில் இருக்குங்க. வேதம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்குது. சிகரம், உயரம், உச்சி, இதோடு தொடர்புடைய இடம் ஒன்று இதில் இருக்குது. சிகரம், உயரம், உச்சி, இதோடு தொடர்புடைய ஒன்று ஒரு இடம் இங்கே இருக்குது. பெரியோர், முதியோர், கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய சொல். இது வந்து பெயருக்கு பின்னால் சேர்க்கப்படக்கூடிய ஒரு சொல். வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், மஞ்சள் எம்பரால் பேசுறேன். கள்ளி குடிக்கிற மாதிரி மலை அடிக்கிறார்.
0: இது மாதிரி பண்ணிட்டு நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. சரி, பிரிச்சு சொல்லிடலாமா?
1: பாதியை கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. மலை அப்படின்னா வேதத்தை குறிக்கக்கூடியது.
0: மறை
1: மலை அப்படிங்கிறது சீக்கிரத்தை குறிக்கக்கூடிய. என்ன கேட்டீங்க?
0: பெரியோர், முதியோர், கடவுளை குறிக்கக்கூடிய மரியாதைக்குரிய சொல் பெயருக்கு பின்னால். பாதம், அதையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. தாக்குதல், அளவை, இதோடெல்லாம் தொடர்புடைய ஒரு சொல்லாவும் இருக்கு. அவ்வளவுதாங்க. அப்புறம் என்னங்க, நான் என்ன கேக்குறது? இனிமேல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. நேயர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நமக்காக கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இங்கே மறைமலை அடிகள் அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த தனித்தமிழ் இயக்கத்துடைய தந்தை மறைமலை அடிகளார். அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேதாச்சலம், சாமி வேதாச்சலம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இவர் வந்து திருக்கழுக்குன்றத்தில் உள்ள இறைவனின் பெயரான வேதாச்சலம் என்பதை தழுவி பிறந்ததுனால இந்த பெயர் இவருக்கு ஆயிற்று. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பற்று காரணமாக 1916 தன்னுடைய பெயரை தூய தமிழில் மாற்றிக்கிட்டாராம். மறை மலை, மறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வேதா அப்படின்னு, மலை அப்படிங்கிறது அசலம். இப்போது வேதா சலம் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பாருங்கள், அசலம் அப்படிங்கிறது வரும். அசலம் அப்படின்னா மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. அதனால தாங்க அவருக்கு வேதாச்சலம் அப்படிங்கிற பெயரே வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடைய பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து நமக்காக விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவரும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், வெறும் கை மூடதனம், உன் 10 விரல்களை மூடதனம். இது கவி ஞாயிறு தாராபாரதி அவர்களுடைய பிரசித்தி பெற்ற கவி வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த இந்த பாட்டிலன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது. உட்கார் நண்பா நலம்தானா நீ ஒதுங்கி வாழ்வது அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். கமலாவரதன் அவங்க வந்து மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துமாரிக்கு

ருக்குப்பேட்டையிலேருந்து மிக மிக அருமையாக இருக்குது, கேள்விக்கு என்ன பதில்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க, பிரித்து பிரித்து அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் கவிதை எழுதுவேன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருடைய பதிவாக இருக்குது. சகோதரி, என்னுடைய இரு கருத்தை வாசித்து விட்டு பெயரை வாசிக்க மறந்தது ஏனோ அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் சார், நீங்கள் நிறைய போடுறதுனால எனக்கு அந்த உங்கள் பேரே ஒரு மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகி உக்காந்துருச்சுன்னா பார்த்துக்குங்களேன். இப்போ படிச்சுட்டேன், ரைட், ஓகே. மூளைக்கும் நினைவுக்குள் பரீட்சை இது அப்படின்னு மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவு. காதர் மீரான் சாஹிப் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கொங்கராயக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அடடா இந்த பாடல் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எனக்கும் இருக்குது. தில் இந்த படத்துலேருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் அது. வித்யாசாகரோட இசையில் கபிலனுடைய கற்பனையில் இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த பாடலில் என்ன வரும் அப்படின்னா, நீ அழகு என்றால் நான் கவியா ஓவியனா, அதை விட அல்டிமேட் என்னன்னு பாருங்களேன், நீ புதுவை என்றால் நான் பாரதியா பாரதிதாசனா. இப்படி புதுவை இவங்க ரெண்டு பேருக்கும் உரிய இடம் இல்லையா, அதை அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க, கேட்டுடலாம்.

நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி கேள்விக்கு என்னவது, சிறப்பித்த நேயர்களுக்கும் சிறப்பிக்க முயற்சித்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பல பல. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கத்தை அடுத்து 11:02 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தேவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேவைக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 11:02.

பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது 1967 சி வி ஸ்ரீதர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படத்தில் இருந்தால் கேட்க போகிறோம். சிவாஜி கணேசன் அவர்கள், கே ஆர் விஜயா இவங்கெல்லாம் நடித்த இந்த படம் நெஞ்சிருக்கும் வரை. பூ முடித்தால் இந்த பூங்குழலி, எத்தனை தடவை கேட்டாலும் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாடலும் கூட. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்யாண வீடுகளில் அந்த ஸ்பீக்கர் போட்டு போடக்கூடிய பாடலில் இதுவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பாடல். கேட்டுருவோமா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய

0: பாடல் இன்னமும் முடிஞ்சாச்சு. ஆனால் அந்த பாடல் கூட நம்ம 5 நிமிடங்களை கடந்த 6வது நிமிடமும் அந்த பாடல் கூடயே பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுதாங்க அந்த இசையமைப்போட ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாடலை கேட்டோம்.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை, இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
0: நிலையத்தில் நேரம் 11:10:30.
2: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி தேச

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நினைவுகளில் நிலைத்த ரீங்காரமாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சிய. என்றும் இனியவை நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் காக்கும் கரங்கள் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில், வாலியின் கற்பனையில், இது ஏசி திருலோகச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம். எஸ் எஸ் ராஜேந்தர், சிவகுமார், விஜயகுமாரி இவங்கெல்லாம் நடித்த படத்திலிருந்து தான் கேட்க போறோம். என்ன பாடல்? ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது போ பாருங்களேன், இரவையும் பகலையும் எனக்கு முடியுமா என்ன? இவங்க நிலவையும் சூரியனையும் எப்படி இணைத்திருக்காங்க பாருங்க, கேட்டுடலாமா?

அடுத்து வரக்கூடிய பாடல் பூஜைக்கு வந்த மலர். இந்த படத்திற்காக கேட்க போறோம். ஏ எல் ராகவன் எஸ் ஜானகி பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில இந்த பாடலை கேட்க போறோம். முக்தா வி ஸ்ரீனிவாசன் அவருடைய இயக்கத்தில் 1965 வெளிவந்த இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. நம்ம கேட்க போற இந்த பாடல் திங்கள் திங்களுக்கு என்ன என்றும் திருமணமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் இது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்னு எப்படி விமர்சையாக நடக்குது, ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடலாகவும் இது இருக்குது. பெண்களை சொல்லணும் அப்படின்னா நிலவுக்கு ஒப்பா சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், திங்களுக்கு என்ன இன்று திருமணமோ அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:20.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: என்றும் இனியவை நிகழ்ச்சியை நேயர்கள் கேட்டுட்டு போட்ட மெசேஜ் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, ஞானாம்பிகா ரஞ்சம் அவங்க வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சியில காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன், பாடல் தொகுப்புகள் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எழில் நிறை பகல் வணக்கம், என்றும் இனியவை, என்றுமே வலமையே, எல்லாம் குழுமையே, எவருமே விரும்பியவையே, எல்லை இன்பமே, ஏற்றமிகு பண்பலை இருக்குமே, எழில் தரக்கூடிய தொகுப்பில் வருமே. பேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா இவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்காங்க. பிரேம்நாத் பிரேம, மனதை விட்டு நீங்காது இடம்பெற்ற பாடல்களோட அணிவகுப்பு மகிழ்வுடன் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரம்ப பாடலே அசத்தல் என்றால் அதற்கு அடுத்த பாடல் ஞாயிறு என்பது கண்ணாக, இந்த பாடல் எங்களை திக்கு முக்காட வைக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய முற்பகல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு நம்மாழ்வார்பேட்டையிலிருந்து ரமேஷ்குமார் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமத், முதல் பாடலே சிக்ஸர், என்ன ஒரு பாட்டுங்க, அந்த காலத்துக்கே சென்று விட்டது. இந்த பாட்டெல்லாம் போடுறதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா என்ன அப்படின்னு? இல்லை சார், இது எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டை தான் நான் போடுறேன் சார். அதனால் நீங்கள் போட்டவங்களுக்கு தான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணணும், நான் அவங்கக்கிட்ட தெரிவிச்சிடறேன். அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடல் நேரில் சொல்லாமலேயே திருமணத்தை பார்த்த ஒரு அனுபவத்தை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடரும் பாடல்களுக்கும்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு லோகேஸ்வரி தினேஷ் அவங்க. என்றும் இனியவை, கருநிற பதாக இல்லை பொன்னிற எழுத்துக்கள் கொண்டு பூ முடித்த இந்த பூங்குழலிக்கு என்றும் இனியவையாக எல்லாம் அமைந்திட வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்னு அயத்தூர் லோகேஸ்வரி தினேஷ் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு கவிதை நடையில, 1967 வெளிவந்த நெஞ்சிருக்கும் வரை நம் மனதை விட்டு நிழலாடும் அந்த படம் நீங்காத நினைவு தாங்க. பூ முடித்தால் பூங்குழலி, அன்றைய காலகட்டத்தில் திருமண வைபோகத்தில் ஒழிக்கக்கூடிய அந்த பாடல் அண்ணனுடைய பாசத்தை வெளிப்படுத்துற விதமா அப்படி இருக்குங்க. திருமண மண்டபத்தில் நுழைந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சுங்க இந்த பாடல்னு சூளை.

ஜா மனோகரன் அவருடைய பதிவு, மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே அந்த ஆரம்ப பாடலே அசத்தல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சரவணன் ராமலிங்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் எல்லாரும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் நல்லா இருக்கும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அருமையான நிகழ்ச்சிங்க, தமிழ் கற்றுக்கணுங்க அப்படின்னு போன நிகழ்ச்சிக்கு போட்டது இப்போதாமா நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் வந்து போட்டிருக்காரு. நன்றி. அண்ட் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஒன் சமையலறையில் இந்த பாடல் கவிஞர் கபிலன் அவர்களுடைய முதல் பாடல். இவர் எங்கள் பகுதியில் அருகில் வசித்தவர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தீனன் செந்தில்குமார் அவர் வந்து கிண்டி சென்னையிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவரதனும் நல்லா இருந்தது நிகழ்ச்சி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி தொடங்கினதும் தெரியல, முடிந்ததும் தெரியல, நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னு ஞானாம்பிகா ரஞ்சன் என் கேள்விக்கு என்ன பதிலுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு மேல கூட இன்னும் ரெண்டு நேயர் குப்புராமன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு பிடித்த பழைய திரைப்பட பாடல்களை இப்போது வழங்கி வருவதற்கு நன்றி, பாடல்கள் தேர்வு குழுவினருக்கும் தற்போது வழங்கக்கூடிய உங்களுக்கும் நன்றிகள்னு அவர் குப்புராமன் அவருடைய பதிவா இருக்கு. ரவி அம்பத்தூர்ல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத், நீங்க வந்தாலே உங்களுக்கு ஒரு ஒரு கம்பீர குரலா இருக்கேன் மேடம், என்ன பண்றீங்க இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அப்படி கத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. ரைட், ஓகே சார், ஒன்றுமே பண்ணுறதில்ல, தானாக வர்றது சார் சிலது. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்களை தேர்வு செய்து திரைமறைவு திறமைசாலிகளுக்கு எங்களது பாராட்டுக்கள் அப்படின்னு கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவிற்கு. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்களுக்கு இங்கு என்ன திருமணமோ, இனிவரும் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் திருமணத்தை குறித்து வருமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை சார், வேற வேற மாதிரி தான் வரும். சுளை ரீஜா மனோகரன் அவர் கேட்டிருக்காரு, என்றும் இனியவை நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா பணம் படைத்தவன் இந்த படத்திலிருந்து கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ராமமூர்த்தி, எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்களோட இசையமைப்புல நம்ம கேட்க போறோம் இந்த பாடலை. இதுவும் 1965 வெளிவந்த படம் தான். ராமண்ணா அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், கே ஆர் விஜயா இவங்கள்லாம் நடித்த இந்த படம். பருவத்தில் கொஞ்சம் அப்படிங்கிற பாடலை தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பருவத்தில் கொஞ்சம் அப்படிங்கிற பாடலை கேட்கும்போது அந்த பருவம் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு பரவசம் கண்டிப்பாக வந்துடுங்க. அதுவும் இந்த பருவத்தை கடந்து போவதே ரொம்ப கஷ்டம், ஆனால் இவங்க ஈஸியாக அந்த கானம் வழி கடந்து போயிடுறாங்க. கேட்டுருவோமா?

0: ஐனாவரத்துலேருந்து கிருஷ்ணன் அவர் சொல்லியிருக்காரு, மேடம் எப்படி மேடம் இப்படி மூச்சு விடாமல் கடகடன்னு பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல, நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது, பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு ஐனாவரத்துலேருந்து கிருஷ்ணன் அவருடைய பதிவாக இருக்குது. உற்சாக குரலுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு, கேள்விக்கு என்ன பதில், நல்ல பின்புலன் உழைப்பு வாழ்த்துக்கள், என்றும் இனியவை எங்களுக்கு இனிக்காமல் போகுமா என்ன, உங்கள் தொகுப்பு வழக்கம் போல் நல்லா இருக்குது அப்படின்னு நாராயணன் மத்திய கைலாஷ் அடையாறுலேருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. பிஎஸ் பாலு மாத்தியா அப்படின்னு ஏதோ கேட்டிருக்கீங்க, எனக்கு தான் கொஞ்சம் புரியல. செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, என்றும் இனியவையாக அழகான பழமையின் இனிமையான பாடல்கள் ஒவ்வொன்றும் சூப்பர், நிகழ்ச்சியை இனிமையாக தொகுக்கும் அன்பின் அறிவிப்பாளருக்கும் பாராட்டுகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், பூ முடிப்பால் இந்த பூங்குழலி, திருமண அழைப்பிதழோட விவரங்களை பாடலா வடித்து புதுமையான முறையில தந்து கவியரசர் அவருடைய புகழை போற்றுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாவேங்க, என்றென்றும் மறவாத பாடல்கள் அதெல்லாம். பொன்னேரி கலில் அகமத், நீங்க மேடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சிட்டேன் அதனால் இப்போ உங்களது நான் படிக்க மாட்டேன். நிலையத்தில் நேரம் 11:30.
1: अरे मोहन भाई काफी बिजी लग रहे हो.
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
2: समझ गया.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிலையத்தில் நேரம் 11:30. இப்போ நம்ம கேட்க போற இந்த பாடல் கலங்கரை விளக்கம், இந்த படத்திலிருந்து கேட்க போறோம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பி சுசீலா அம்மா பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில். இதுவும் 1965 வெளிவந்த படம் தான். எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள், சரோஜா தேவி இவங்கெல்லாம் நடித்த இந்த படத்திலிருந்து தான் கேட்க போறோம். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோகம் தான் இருக்கும், ஆனா பாடல் முழுதும் சுகமும் கிடைக்கும். அப்படி ஒரு மெட்டு இல்லையா, என்னை என்னை மறந்தேன் தென்றலே அப்படிங்கிற மாதிரி பாடல் ஆரம்பிக்குது. மறந்தவருக்கு என்ன பண்ணலாம், மறந்துட்டாங்க அப்படின்னு விட்டுடலாமா என்ன, இல்ல விடாம இவங்க தென்றல் வழி தூது விடுறாங்க பாருங்களேன்.

அடுத்த பாடல் என்ன பாடல்? பி சுசிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். இது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் 1965 வெளிவந்த சிவாஜி கணேசன் மற்றும் தேவிகா இவங்க நடித்த திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். நீலபானம் அப்படிங்கிற பணம். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் பாடினாலே நம்ம ரசிப்போம் இல்லை இல்லை, ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்தா அது வந்து நமக்கு ஒரு பேக் மாதிரி இல்லையா, அதை எப்படி நம்ம கேட்காமல் இருப்போம். கேட்டுடலாமா?

பாஸ்கர் சரவணன் அவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என்றும் இனியவை இன்றும் அப்படின்னு சுபா கோவையிலிருந்து பால சண்முகம் சுப்பிரமணியம் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கேடர் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அவருமே நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது, கொங்குராய குறிச்சியிலேருந்து நிகழ்ச்சி சூப்பராக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. காதர் மீரான் சாஹிப் அப்படிங்கிறவங்க அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமத் அவங்க சொல்லியிருக்காங்க, வானத்தில் இருக்கக்கூடிய மூன்று தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன் சின்ன பசங்க சாப்பிடுவாங்க, பாப்கார்னு பூவில் இருக்கக்கூடிய தேனி எங்களுக்கு பிடிச்சது 102.3. ஆ சார், இதை நான் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் போல, நான் என்னடான்னு சொல்லி எனக்கு படிக்க தெரியாத மாதிரியே படித்தேன் பாருங்கள். அதனால் சூப்பர் சார். கலங்கரை விளக்கம் பாடல் என்னை மறந்தேன் சோகை இழைந்தோடி அப்படின்னு பி சுசீலா அம்மாவுடைய குரல்ல அப்படின்னு ஏழு கிணறு தேவா அவருடைய பதிவா இருக்கு. வணக்கம் அறிவிப்பாளருக்கு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலே நெஞ்சிருக்கும் வரை பாடல் அருமை, எல்லா பாடல்களுமே நல்லா இருக்குங்க அப்படின்னு புஷ்பா பம்மல் காமராஜபுரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அணி சேர்க்கக்கூடிய ஆதரச பாடல்கள் இனிமையை சேர்த்து என்றும் இனியவையில் ஒலிக்கும் பாடல்கள் அருமை அருமை வாழ்த்துக்கள்னு அன்பு ராணி அவங்களுடைய பதிவு. ராஜம்பேட்டை காஞ்சிபுரம் மாதியா அவர் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பூத்திங்கள் தென்றல் அப்படின்ற பாடல்கள்லாம் சூப்பர், போதும் திங்கள் உறங்கிய போதும் பாடல் வருமா அப்படின்னு, தென்றல் உறங்கிய போதும் அப்படியேற்றீங்களா மேடம், யோசிக்கலாம் மேடம். நம்ம பூ முடிப்பால் இந்த பூங்குழலி புது சீர் பெருவாழ்வு வண்ண தேனருவி இந்த பாடல் அருமைன்னு புஷ்பா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்னை மறந்தேன் தென்றலே, இது கலங்கரை விளக்கத்தில் இடம்பெற்ற பாடல். எனக்கு கலங்கரை விளக்கம் அப்படின்னாலே அதன் எதிரே இருக்கக்கூடிய வானொலி நிலையம்தான் நினைவுக்கு வரும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். சதா சர்வகாலமும் நீதான் எங்கள் மனதில் நிறைந்திருக்கிற வானொலியே அப்படின்னு கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவர் சொல்லியிருக்காரு. பாடலுக்கு அழகு இசை கோர்ப்பு, பண்பலைக்கு அழகு பாடல்கள் சேர்ப்பு, பதிவிற்கு அழகு நேயர்கள் விருப்பு, படித்தல் அழகு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேஸ்புக் வீரராகவன் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நீலவானம் என்றாலே ஓஹோ ஓடும் மேகங்களே என்ற பாட்டு தான் அடிக்கடி ஒலிக்கும், மாறாக மங்கள மங்களம் அப்படிங்கிற மாப்பிள்ளை அப்படிங்கிற பாடல் ஒலிபரப்பி வித்தியாசமா இருந்தது அப்படின்னு கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதே பாடலை வந்து சூளை ரீஜா மனோகரன் அவருமே வந்து நல்லா இருக்கு, இது நம்மள மாதிரி விவித் பாரதி வானொலியில மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு சூளை ரீஜா மனோகரன். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்றும் இனியவை நிகழ்ச்சியில ஒலித்த அனைத்து பாடல்களையும் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேடவாக்கம் மணிமாலா இவங்களுமே வந்து எல்லா

பாடல்களும் நல்லா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் கலீல் அகமத், சூப்பராக இருக்குது மேடம் பாடல்கள்லாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. காலையில் அதுக்குள்ளே வந்து இப்போ நேரம் முடிஞ்சு போச்சா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னா பார்த்துக்குங்களேன், சீக்கிரமாக நேரம் போயிட்டே இருக்குது. சார் நாங்கள் வேணால் இங்கேயே இருக்கட்டுமா, நாங்களாம் இங்கே இருந்து உங்கள் எல்லாருமே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது. ரைட், ஓகே. அடுத்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பூவா தலையா அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நம்ம பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். மதுரையில் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். மதுரையில் பிறந்த மீன்கொடியை, அந்த பாடல் வந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில். இதுவும் 1965 வெளிவந்த படம் தான். இந்த படத்தில் ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், வெண்ணிலாடை நிர்மலா இவங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. மீனையும் மங்கையோட விடையையும் ஒப்புமைப்படுத்தி எத்தனையோ பாடல்கள் இருக்குங்க, அதிலும் இந்த பாடலுக்கு இன்றைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கத்தானே செய்து, கேட்டுருவோமா?

நினை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அதே 1965 வெளிவந்த படத்திலிருந்து தான் கேட்க போறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலியின் கற்பனையில் TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரி பாடிய பாடல் இது.

ஜி ராமச்சந்திரன், சரோஜா தேவி இவங்கெல்லாம் நடித்த படத்துல இருந்து தான் கேட்க போறோம். எங்க வீட்டு பிள்ளை இந்த படத்திற்காக இந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், எத்தனை தடவை வந்தாலும் நம்ம நின்று கேட்கக்கூடிய பாடல்ல இதுவும் ஒன்று. கேட்டுடலாமா?

இப்படி நம்ம மனசுல நின்ற பாடல்களா கேட்டு ரசிச்சோம். கேட்டு ரசித்தது மட்டுமல்லாம முகநூல் வழியாவும் நேயர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. என்றும் இனியவையில எல்லா பாடலும் நல்லா இருந்ததுன்னு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா அவங்களுடைய பதிவு, கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி இவங்க வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி பாடல்கள்லாம் இனிமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பூவா தலையா மதுரையில் இந்த பாட்டுக்குத்தான் இனியே கிடையாதுங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் கேஎம் கார்டன்லேருந்து எம் ஜி செல்வகுமார், மதுரையில் பிறந்த மீன்கொடியை அப்படிங்கிற பாடல் பொதுவா பெண்களை நிலவு இயற்கை நதிகளுக்கு ஒப்பிடுவார்கள். ஆனால் இந்த பாடலில் ஒரு பெண்ணையே தமிழகத்துக்கு ஒப்பிட்டு வர்ணித்திருப்பார் வாலிப கவிஞர் வாலி அவர்கள். கேஎம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மீரா வெங்கட்ராமன் ஜோராக இருக்கிறது பாடல்கள்லாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா என்ன கவித்துவமான வரிகள் பாருங்களேன், பூவா தலையா அந்த படத்துல பாடல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. என்னுடைய சிறு வயது காலத்திற்கே அழைத்து சென்று விட்டது அந்த மதுரையில் பிறந்த அந்த பாடல் அப்படின்னு ஜா மனோகரன் அவருடைய பதிவார்க்கு கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மேடம் டக்குன்னு எப்படியோ படிச்சுட்டீங்க பார்த்துக்குங்களேன் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே சார். மேடம் நேயர்களுடைய பதிவுகளை ஒன்று கூட விடாமல் படித்த உங்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்நாத் பிரேம் அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மூச்சு விடாமல் படிச்சிருக்கீங்கன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல நல்ல பாடல்கள் அப்படின்னு அம்பத்தூர்லேருந்து ரவி அவருடைய பதிவார்க்கு, எங்க வீட்டு பிள்ளை இந்த படத்திலிருந்து மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அந்த பாடல் அப்படின்ற அருமை அப்படின்னு புஷ்பா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் இருந்து எம் ஜி செல்வகுமார் அதே பாடல் நல்லா இருக்கு, சீசனுக்கு ஏத்த பாடல்னா பாத்துக்கங்களேன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அருமையான பாடல்கள்னு மேலப்பேடு தயாளன் பொன்னேரி கலீல் அகமத் 12 மணி வரை நிகழ்ச்சி நடத்துனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா மொத்தத்துல இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில அனைத்து பாடல்களும் அருமைங்க, சொல்லவே வார்த்தைகள் இல்லைன்னா பாத்துக்கங்களேன். அதிலும் ஒரு பாடலுக்கு விளக்கம் கூறிய பாடலை அந்த காற்றலையில சுழல விட்ட உங்களுக்கு நிலையத்தாருக்கும் நன்றி அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு ஏழுக்கிணறு தேவா. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி மதுரையில் அந்த பாடல் வந்து தமிழகத்தை சுத்தி பார்த்த ஒரு ஃபீலிங் எனக்கு கண் முன்னாடி கொண்டு நிறுத்திச்சுங்க, விவத் பாரதிக்கும் நன்றி. அடுத்து மாந்தோப்பிற்கு சென்று மாம்பழத்தை ருசித்தோம் ரசித்தோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்தது, நீலவானம் படம் அப்படின்னு சொல்லிட்டு 11 வயதுல அந்த படத்தோட கருப்பொருள் புரியாம பெற்றோருடன் பார்த்த நினைவு, எல்லா பாடல்களும் பழைய நினைவுகளை கிளப்பி விட்டது, மிக்க நன்றின்னு நாராயணன் மத்திய கைலாஷ் அடையாறுலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரையில் பிறந்த அதே பாடல் வந்து என்னுடைய கண்களில் கண்டேனே, அழகிய கற்பனை வளம் மிக்க பாடலை தந்தமைக்கு நன்றின்னு ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களுடைய பதிவு. மாந்தோப்பு செட் நடிகை ரத்னா மாந்தோப்பில் நிற்பது போலவும் மாம்பழம் பறிப்பது போலவும் காட்சிகள் எடுக்கப்பட்டன. தண்ணீர் பந்தல் எம்ஜிஆர் அவர்கள் தலையில் முண்டாசு கட்டி கிராமத்து இளைஞனாக தண்ணீர் பந்தலில் நிற்பது போல காட்சிகள் அழகாக படமாக்கப்பட்டதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிகரன் அவங்களுமே வந்து வாலி எழுதிய அந்த பாடலுடைய வரிகள் முக்கியமாக அவன் தாலிக்கட்டு முன்னாலே அந்த மாதிரியான வரிகள்லாம் வந்து வாலி அவர் தான் எழுதுவார். அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்த வரிகள் அதெல்லாம். சூளை ரீஜா மனோகரன் அவங்க சொல்லியிருக்காங்க, காற்றலையில் வந்து அந்த மாந்தோப்புக்கு அழைத்து சென்று அருமையான மாந்தோப்புக்கு கூட்டு சென்ற உங்களுக்கும் நன்றி அப்படின்னு பதிவு பண்ணிக்காங்க. 100க்கு 100 மார்க் கொடுக்குற மேடம் கிளம்புங்க அப்படின்னு பொன்னேரி கலீல் அகமத் அவருடைய மெசேஜ்.

0: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றி இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரி அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: மையை மாற்றியிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரம் ஐயா அவர்களுக்கு பெரிதும் மகிழ்ந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றதே என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
3: என்றும் இனியவை.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதாகிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேயர்களே, அடுத்து 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில உங்க கூட இணையத்துக்காக உமா விஜயகுமார்.

வழங்க வந்திருக்கிறது ஆர்ஜேமா விஜயகுமார். உங்களுடைய நினைவுகள்லாம் அப்படியே புரட்டி போட போகுது. ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு பாடல் மூலமாக வந்து நிறைய மெமரிஸை வந்து திரும்ப வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும். நம்ம கதவை தட்டுற மாதிரி, ஏ இங்கெல்லாம் நம்ம போனல, இந்த பாட்டு நம்ம அங்கே இருக்கும் போது அவங்க கூட இருக்கும் போது கேட்டோம்ல அப்படின்னு. பாடல் மட்டும் கிடையாது, ஒரு பர்ஃப்யூமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் பார்த்தா ஏய் நம்ம ஃப்ரெண்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா. ஸோ மெமரிஸை வந்து நம்ம அப்படியே தட்டி எழுப்புறதுக்கூடிய விஷயங்கள் வந்து உலகத்தில் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பாடல்கள் மூலமாக அப்படியே உங்கள் நினைவுகள்லாம் தட்டி எழுப்ப போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு பாடல் ப்ளே பண்ண போகிறேன். இந்த பாடல் நீங்கள் எங்கே கேட்டீங்க, யார் கூட இருக்கும்போது பார்த்தீங்க, ஓகேவா? ஸோ அந்த பாடல் நடக்கும் போது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து 100வது நாள் படத்தில் வந்து வரப்போகுது. ஸோ பாடலை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க. புலமைப்பித்தனோட வரிகளுக்கு இளையராஜாவோட இசையில் கேட்கலாமா? இணைந்திருங்கள்.

12:12 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் ஃபிலிம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்து அஞ்சலி படத்துலேருந்து வரப்போகுது. இந்த சாங் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவன் அண்ட் பவதாரணி வாலியோட வரிகளுக்கு இளையராஜாவோட இசையில் ரிச்சோ நிறம் கேட்டுட்ருக்கீங்க.

12:12 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ரிட்ரோ நேரம். எப்போவுமே தாத்தா பாட்டிகள் வந்து பொக்கிஷங்கள். நான் இதை எப்போவுமே சொல்வேன், பிகாஸ் நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து சொல்லி சொல்லி செய் அப்படிங்கிறத விட இப்போ அவங்க நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து வாழ்ந்து காட்டிருப்பாங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து என்ன சொல்கிறது மைண்டில் வந்து நிற்கும். பொதுவாகவே வந்து தாத்தா பாட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழமொழிகள்லாம் அதிகமாக சொல்லி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பிகாஸ் என்னுடைய தாத்தா பாட்டிலாம் அப்படித்தான், ரொம்ப வாழ்க்கைக்கு யதார்த்தமாக, அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது, அப்புறம் வந்து கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதில் தான் அந்த

நம்ம அதை செலவு பண்ணோம், கைக்கு மீறின செலவு வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப அழகாக பழமொழிகள், இந்த குட்டி குட்டி கதைகள்லாம் வந்து உட்காந்து சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நிறைய கசின்ஸ் நிறைய ஜாஸ்தி, ஸோ அவங்க எல்லாருமே உட்காந்துட்டு ஈவினிங் டைம் ஆனால் தாத்தா வந்து ஏதாவது ஒரு கதை வந்து சொல்லுவாங்க, ஒரு சின்ன சின்ன கதை, அந்த கதையோட அர்த்தம் என்ன உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்பாங்க, புரிஞ்சுதா, ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம நிறைய வந்து இந்த தாத்தா பாட்டிகளோட வந்து குழந்தைகளை எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா சம்மர் லீவு வந்துச்சுன்னா சம்மர் கேம்ப் போடு, அதுக்கப்புறம் வேற ஏதாவது லீவ் வந்துச்சா ஓகே இந்த கிளாஸை போடு அந்த கிளாஸை போடு, ஸோ இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான நேரமாக இருக்கு இல்லையா. அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லீவு கிடச்சிது அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அத்தை வீட்டுக்கு அனுப்புவாங்க, பெரியம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க, சித்தி வீட்டுக்கு அனுப்புவாங்க, தனியாக இருக்க பழைய சொல்லி கொடுப்பாங்க, பாட்டி வீட்டுகளுக்கு போவாங்க ஒரு மாதம்லாம். இப்போல்லாம் நம்ம கூடவே வந்து நம்ம குழந்தைங்களை ரொம்ப பேம்பர்டாக வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வெளியில் போனால் எப்படி பிஹேவ் பண்ணுன்றது தெரியல, ஒரு தனியாக அவங்கள வந்து இண்டிவிஜுவலாக எங்கேயாவது போனாங்க அப்படின்னா அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து தெரியாமல் இருக்கும். நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே நம்ம வந்து தனியாக நிற்க முடியும். இப்போ இருக்கிற நிறைய பசங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கான காரணம் இதுவாக இருக்குமோ, பட் எனிவே ஃபைன். நம்ம நிகழ்ச்சியில் வந்து ரெட்ரோ நேரம்ல அடுத்த பியூட்டிஃபுல் சாங்ஸ் வந்து வரப்போகுது. குயிலுக்குப்பம் பாட்டு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன படம் அப்படின்னு. என் உயிர் தோழன் படத்தில் வந்து அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் சாங் வரப்போகுது, என்ன படம்னு பார்த்து சொல்லிடுறேன். ஓய் அன்புள்ள ரஜினிகாந்த், இந்த ரெண்டு படங்கள் வந்து பேக் டு பேக் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. 12:15 ஆயிட்டிருக்கு விதாஸ்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனை பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றியிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரி அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
3: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

12:26 மற்றும் 102.3 பாரதி தமிழ் FM. நமக்கு இந்த ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஸ் பிரயாணமாக இருக்கட்டும் இல்லை ரயில் பிரயாணமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நேரங்களில் முதல்லாம் புத்தகம் படிப்போம். பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்ம பேசுவோம். இல்லை அப்படின்னா அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நமக்கு பிடித்த பாட்டை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை திறனை ஊட்டுறதுக்கான மிகப்பெரிய இது வந்து ட்ராவலுக்கு இருக்கலாம் இல்லையா. நம்ம வந்து யோசிப்போம், இந்த விஷயம் செய்யணும், இந்த விஷயம் செய்யக்கூடாது, இதை பண்ணலாம், ஏதாவது சிந்திக்கிறதுக்கான மிகப்பெரிய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற பயணங்கள் அதிகபட்சம் எப்படி இருக்குது இல்லையா? மொபைல் ஃபோனை ஒன்று கையில் வச்சுக்கிறோம், ரீல்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும் சரி, இல்லை மொபைலில் ஏதாவது நோண்டிக்கிட்டு குடிஞ்ச தலையை வந்து நிமராமல் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஓகே, நம்ம மொபைல் ஃபோன் எடுக்கக்கூடாது, இந்த ஹவர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான டைமிங் அந்த இதை வந்து ஷெடியூல் ஒரு டைம் டேபிள் வந்து போடலாம். ஏன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து தெரியுது. அதுவும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது தெரியவே இல்லை. ஏன்னா நம்மளாவது அட்லீஸ்ட் நம்ம பார்த்துட்டு இதை வந்திருக்கோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ட்ராவலில் எப்படி இருக்கணும் இல்லை நம்ம மற்றவங்களோட எப்படி பேசணும், ஸோ இருக்குது பட் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுது. ஸோ பயணங்கள் எப்போவுமே வந்து நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த பயணங்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்துலேருந்து வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அலைகள் ஓய்வதில்லை படத்துலேருந்து பாடல் வந்து பக் டு பேக் உங்களுக்காக வரப்போகுது. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் FM.

நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை, இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின்

0: வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: வணக்கம். நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையா

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமைச் செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக

அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக் கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி பிரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10

0: 3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா, ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: பன்னெண்டு மணி 50 ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் ஃபேமில ரேட்சோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் தான் அப்படியே பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து எந்த படத்துலேருந்து வரப்போகுதுன்னா ஆராரோ ஆரியராரோ. இந்த படத்துலேருந்து பாடல் வரப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க.

102.3 FM. ரெட்ரோ நேரத்தோட இறுதி பாடல் தாவணி கனவுகள் படத்திலிருந்து வரப்போகுது. பிவிதாஸ் 102.3 பாரதி தமிழ் FM நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

பாடல் உங்கள் சாய்ஸ். சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் கால் பண்ணி கேட்க போகிறீங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கடந்த 7 நாட்களில் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களோட விருப்ப பாடலை கேட்டிருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கால் பண்ணி நாங்களும் ட்ரை பண்ண மேடம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதனால் மற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதனால் கடந்த 7 நாட்களில் தயவு கூர்ந்து வந்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் சூரியவம்சம் படத்திலிருந்து உங்களுக்காக வரப்போகுது. பிவிதாஸ் இது 102.3 பாரதி தமிழ் FM மடங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: 102.3 FM.
1: ஒரு மணி 7 நிமிஷம் ஆக போது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளணும் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் நான் ஆல்ரெடி ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த 7 நாட்களில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டிருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். அது மட்டும் இல்லாம நிறைய நேயர்கள் வந்து பெயர்கள்லாம் நீங்க மாற்றி சொல்றீங்களா, இதெல்லாம் நாங்களா கண்டுபிடிக்கல, இந்த இதெல்லாம் உங்களுடைய நேயர்களே வந்து நிறைய நேயர்களை வந்து சொல்றாங்க, அவங்க இவங்க பெயர்கள் மாற்றி சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்மளுடைய மிமிக்ரி திறமை இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே வெல் அண்ட் குட், பட் அதை வந்து நம்ம இங்க பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா. சோ மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
2: எனக்கு வந்து குணா படம், அதுல கண்மணி அன்போட காதல். என்ன காரணம், அந்த பாடல் விருப்பத்துக்கு கமல் ஏற்ற இறக்கத்தோடு அந்த வசனங்களா பேசிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும். அனைத்து நேயர்களோட சேர்ந்து கேட்டோம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி. அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
4: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: ஒன்னு

0: நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: 5 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனுக்கு பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றி இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரம் ஐயா அவர்களுக்கு பெரிதும் மகிழ்ந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றதே என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வெல்கம் பேக். 1:15 ஆயிற்றுக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்து நீங்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து சார்? போந்தூர்ல இருந்து. ஓகே, வேல்முருகன், என்ன பாடல் வேணும்?
3: விவசாயி
2: விவசாயி
4: கடவுள்

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஒரு 1:20 ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க வந்து தொலைபேசி வழியா கேட்டு ரசிக்கலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 2952 0853 2838 9871 2838 9871 இந்த 2 எண்களில் ஏதாவது எனக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். கடந்த 7 இந்நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்திருந்தால் தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வழிவிடவும் அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம். யார், எங்க இருந்து
3: சார்? புத்தகரம் நடராஜன்.
2: நடராஜன் அவர்களே, என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து பாலைவன சோலையில் ஆளான ஆள், அனைத்து அனைத்து அனைத்து வானொலி நேயர்களுக்கும் திரும்பி கேட்கிறேன். இதான் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்
2: நான். ஓ, ஓகே ஓகே சார், வெல்கம் வெல்கம் வெல்கம். ஸோ உங்களுக்காக அந்த ஆளான ஆளும் ஆள் அந்த பாடல் வந்து நான் உங்களுக்காக பிளே பண்றேன் சார். ஓகே
3: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே.

0: நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து சார்?
1: சோலைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் கல்யாண பரிசு. அத வந்து வாடிக்கை மறந்தது மெயின் அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே சார், அந்த பாடல் வந்துகிட்டு
1: மேடம். நீங்க வந்து ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வாண்டீங்க, ஆனா உங்க ஆர்ஜேஸே வந்து ஒரு நாலு பாட்டு அவங்க சொந்தமாவே போட்டுறாங்க. ஒரு நாலு நேருடைய வாய்ப்பு எல்லாம் போயிருது. நேத்து வந்து ஆர்ஜே வந்து நாலு பாட்டு அவங்களே போட்டாங்க, அத நேரே அட்டென்ட் பண்ணல. அப்ப அந்த டைம்ல வேஸ்ட் தானே மேடம் அது?
0: இல்ல சார், நம்ம வந்து எல்லாமே வந்து கலந்துதான் போடுறாங்க சரிங்களா.
1: Okay, sir.
0: Thank you.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: ஒரு மணி 1:32 ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சி அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். என்ன பாடல் விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் எங்க இருந்து?
3: ராஜேஸ்வரி நீலமங்கலம் கன்னட பாடலில் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கள் ராஜேஸ்வரி அவர்களே, என்ன பாடல் வேணும்?
3: பள்ளி தோழியை வந்து போனாயான்னு ஒரு பாட்டு மேடம். ஆனால் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிடமா ஒரு நிமிடமா அது ஸ்டார்ட் ஆகும்.
2: படம்
3: நன்றிகள்
2: நன்றிகள்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: ஏமா, உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களைத்தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அதை குப்பை தொட்டியில் எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லம்மா?
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜிஉமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார், எங்க இருந்து சார்?
3: கொடுங்கையில இருந்து முனியாண்டி மேடம்.
2: முனியாண்டி அவர்களே, என்ன பாடல் வேணும்
3: மேடம்? அரண்மனைக்கிளி படத்துல இருந்து பூங்குயிலை பூங்கி.
2: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள் சார்.
3: நன்றி மேடம், நன்றி.
4: ஆடி

0: உங்கள் விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆழ்வார்த்தன்ல இருந்து பெரியார், தந்தை பெரியார் நகர்ல ரவி பேசுறேன் மேடம்.
0: ரவி அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
1: திருவருட்செல்வன்ல இருந்து நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. டிவோஷனல் மோட் போயிட்டீங்க. நன்றிகள்.
1: தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ சோ மச்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றி இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரி அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு இந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: 102.3 FM 102.3 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் பொங்கல் சாய்ஸ். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து சார் பேசுறீங்க?
3: தாஸ் பேசுறேன் மேம்.
2: தாஸ் அவர்களை என்ன பாடல் வேண்டும்?
3: ஒருமை குரல் இருந்து
2: ஓகே விழியே கதை எழுத அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சார். கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டட்டா பாபா சொல்றது அர்ஜுமா ஜெயக்குமார்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இவ்வேளையில் உங்களோடு பயணிக்க இருப்பது உங்களின் நண்பர் அறிவிப்பாளர் கே மோகனசுந்தரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல். இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா நேர்களை. அப்படியாகத்தான் இன்றும் கலைஞனின் கைவண்ணத்தில் மலர்வது ஓவியம். அதுவே கவிஞனின் கைவண்ணத்தில் மலர்ந்தால் எப்படி இருக்கும்? கவிதையாய் மலர்ந்திருக்கும், அந்த கவிதை பாடல்களாய் பலம் வரும் இல்லையா? அதை கேட்பதில்தான் எத்தனை சுகம். அப்படியாகத்தான் இன்று நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

கேட்டது. ஊருக்கு உழைப்பவன் இந்த திரைப்படத்திலிருந்து கே. ஜே. யேசுதாஸ் பே. சுசீலா பாடிய பாடல். அது ஓவியம் என்பது வண்ணங்களால்

பேசப்படும் மௌன கவிதை. கவிதை என்பது வார்த்தைகளால் வரையப்படும் உயிரோவியம். அப்படியாக ஓவியன் தனது கற்பனையை தூரிகையின் வழியே வண்ணங்களில் உயிர்ப்பிக்கிறான். கவிஞன் தனது இதய துடிப்பை எழுத்துக்களின் வழியே கவிதையாக வடிக்கிறான். இவ்விரண்டு கலைகளும் மனிதனின் உணர்வுகளை அழகாக பிரதிபலிக்கும். அதுதான் இன்றளவும் அழகான கவிதையாக அமர்ந்து பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது கவிஞனின் கைவண்ணத்தில். சரிங்களா நேர்களே, ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட பாடல்களை தான் நம்ம அழகாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் வந்து உயிரோவியம் அதன் அழகு எப்படியெல்லாம் இருக்கும், அதை எப்படியெல்லாம் பாடல்களோடு இணைத்திருக்கிறார்கள் கவிஞர்கள் அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம்தான் இல்லையா? அப்படி மலரும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தான் என்ன, இதோ உங்களுக்கான பாடல்.

ஓவியம் என்ற ஒற்றை சொல்லில் மலர்ந்துள்ள காவியமான பாடல்கள் இங்கு ஏராளம் கவிஞனின் கைவண்ணத்தில். இளையானியர்களை, அப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் பொழுதுதான் எத்தனை எத்தனை இனிமை நமக்குள் ஒளிந்திருக்கிறது. அப்படித்தான் வலம்பர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் ஸ்டைல். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. அடுத்து மலரும் பாடல்

மங்கை அவளை எதிரே கண்டதும் பெண்ணோவியம் அழகிய பொன்னோவியமாக மாறியதோ என்று இந்த கவிஞனுக்கு கற்பனை மலர அழகியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக் கேட்ட ரசித்தோம் நேயர்களே. கண்ணில் தெரியும் கதைகள் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம கேட்ட ரசித்த அந்த பாடலை. நேரம் 2:30. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு

அழகிய ஓவியம் ஒன்று உயிர் பெற்று வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனை இந்த கவிஞனுக்கு. அப்படியாக அமர்ந்ததுதான் நாம் கேட்ட சித்தந்த பாடல் புது வயல். இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி ஷைலஜா பாடியிருந்தாங்க. உலாவர் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். ஓவியம் இந்த ஒற்றை சொல்லை வைத்து எத்தனை எத்தனை காவியங்களையும் கவிதைகளையும் அழகாக படைத்திருக்கிறார்கள் நம் கவிஞர்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சரி, அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

மகிழ்ச்சி எனும் வானில் சிறுகடித்து பறந்த சென்ற இளம் சிற்றுக்கள் இங்கு அழகானதொரு பாடல். அதை ஓவியமாய் நமக்காக படைத்து பாடலாய் கொடுக்க கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே? கழுகு திரைப்படத்திற்காக வளர்ந்து வந்த பாடல் அது. பாடலை பாடியிருந்தார்கள் இளையராஜா, எஸ் ஜானகி. நேரம் 2:40:50. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. வலம்பரிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். இதில் ஓவியம் என்ற ஒற்றை சொல்லை கொண்டு கவிஞர்கள் படித்துள்ள பாடல்கள் எத்தனை எத்தனை, அதில் சிலவற்றைத்தான் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து மலரும் பாடல்

தன்னுள் உளவி வந்த ஓவியம் அவளுக்காக அவன் தந்த பரிசாக மலர்ந்து வந்தது நாம் கேட்டு ரசித்தந்த பாடல். கண் குமரி பெண்ணின் உள்ளத்திலே, இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க நாம கேட்டு ரசித்தந்த பாடலை. நேரம் 2:46, இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 102.3

இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

பாச மலர்களின் காவியம் அது. இங்கு அழகிய ஓவியமாக கவிஞனின் கைவண்ணத்தில் மலர கேட்டு ரசித்த ஒரு கொடியில் இரு மலர்கள் இந்த திரைப்படத்திலிருந்த கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடலது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

இளைஞர்களே, அழகான ஓவியங்களில் மலர்ந்த காவியங்கள் கவிதைகளாக வலம் வர இவ்வேளையில் கேட்டு ரசித்தோம். நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜென்சியுடன் பாடலை பாடல். இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் வலம் வர நாம் கேட்டது எங்கள் ஸ்டைல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 2:55. இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் PM E-Bus சேவா ஸ்கீம்.
2: பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. ஆம், பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. இயற்கையின் ஒரு அங்கமாக, நவீன வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மின்சார பேருந்துகள் உள்ளன. புகை வெளியிடும் வாகனங்களுக்கு மாற்றாக இயற்கையை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக இவை பார்க்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளின் பயன்பாடு காற்று மாசை குறைத்து இயற்கை சூழலை பாதுகாப்பதன் மூலம் இயற்கையின் சமநிலையை மேம்படுத்துகிறது. புகையில்லாத மின்சார பேருந்துகள் அமைதியான பயணத்தை வழங்குகின்றன. இவை நகரங்களின் இறைச்சலை குறைத்து இயற்கையின் அமைதியை விரும்பும் மக்களுக்கு பயனளிக்கின்றன. மின்சார பேருந்துகள் மூலம் ஏற்படும் காற்றின் மாசின் குறைவு நகரங்களை மேலும் பசுமையாக்கி மரங்கள் மற்றும் பூக்களின் வாசம் அதிகரிக்க உதவுகிறது. மரம் பேசும் மௌனம், ஆறு பாடும் ராகம் என்ற கவிதை வரிகளைப் போலவே மின்சார பேருந்தின் அமைதியான ஓசை நவீன இயற்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. இது இயற்கை வளத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் பாலமாக அமைகிறது. PM E-Bus சேவா திட்டம், அதாவது பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம், 2023 August 16 அறிமுகப்படுத்தப்பட்டது. பொது தனியார் கூட்டு முயற்சி மாதிரியில் 10,000 மின் பஸ்கள் மூலமாக நகர பேருந்து இயக்கத்தை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ₹57,613 crore செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ₹20,000 crore மத்திய அரசு வழங்கும். இந்த திட்டம் 10 பேருந்து இயக்கங்களை கொண்டு வந்து பசுமை சூழலை உருவாக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகும். இந்த திட்டம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 300,000 மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களை உள்ளடக்கும். இதில் யூனியன் பிரதேசங்கள், வடகிழக்கு பிராந்தியம் மற்றும் மலைப்பகுதி மாநிலங்களின் அனைத்து தலைநகரங்களும் அடங்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட பேருந்து சேவை இல்லாத நகரங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த திட்டம் நகர பேருந்து இயக்கத்தில் சுமார் 10,000 பேருந்துகளை இயக்குவதன் மூலம் ₹45,000 to ₹55,000 நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். இந்த திட்டம் மின் இயக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் மீட்டருக்கு பின்னால் உள்ள மின் உள்கட்டமைப்பிற்கு முழு ஆதரவையும் வழங்கும். பசுமை நகர்ப்புற இயக்க முயற்சிகளின் கீழ் நகரங்கள் சார்ஜிங் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கும் ஆதரவு அளிக்கப்படும். பேருந்து முன்னுரிமை உள்கட்டமைப்பிற்கான ஆதரவு அதிநவீன ஆற்றல் திறன் கொண்ட மின்சார பேருந்துகளின் பெருக்கத்தை விரைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மின் இயக்கத்துறையில் புதுமைகளை வளர்ப்பதோடு மின்சார வாகனங்களுக்கான நெகிழ்ச்சியான விநியோக சங்கிலியையும் உருவாக்கும். இந்த திட்டம் மின் பேருந்துகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு அளவிலான சிக்கனத்தையும் கொண்டு வரும். மின்சார இயக்கத்தை ஏற்றுக்கொள்வது சத்தம் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைத்து கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும். பேருந்து சார்ந்த பொது போக்குவரத்தின் அதிகரித்த பங்கின் காரணமாக மாதிரி மாற்றம் பசுமை இல்ல வாயு குறைப்பிற்கு வழிவகுக்கும். இந்த திட்டத்திற்கு ஸ்டாண்டர்ட், மிடி மற்றும் மினி என 3 பிரிவுகளில் கிலோமீட்டர் அடிப்படையில் மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. இந்த திட்டம் அடுத்த 10 அல்லது 2037 March வரை பயன்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40. இது 102.3 பவத் பாரத் தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இவ்வேளையில் உலாவர நாம் கேட்டு ரசிக்க இருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். இளைஞர்களே, வர்ணஜாலம் இது எந்த விதமான பாடல்களை எல்லாம் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

இளைஞர்களே, இரவு நேரத்தில் உலா வரும் வெண்ணிலவு இவ்வேளையில் பலம் வந்ததோ என்று என்ன தோன்றுகிறது இல்லையா? அப்படி ஒரு பாடல். இனிதான அந்த பாடல் மனு மென்மினி பாடியது. அரண்மனை கிளி எந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம். இது வர்ணஜாலம், அடுத்து மலரும் பாடல்.

சக்திவேல் இந்த திரைப்படத்திற்காக அருண்மொழி ஸ்வரலதா பாடிய பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இனிமையான பாடல்கள், அதை எடுத்துக்கொண்டு உங்களிடையே வளம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம். சரி, நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ராமகிருஷ்ண கோவிந்தராஜன் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு மேற்கு மாம்பலத்திலிருந்து ஆரம்பித்து பாபு முள்ளக்காடு, பாபு வந்து முள்ளக்காடிலிருந்து சிவராம் நாகராஜன் அவரும், முகமது மியான், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்து, அடுத்து பர்வதவர்தனி, அடுத்து வந்து பிரகாஷ், இப்படி நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களையும் வரவேற்பிலையும் கொடுத்து ஆரம்பிச்சிருந்தாங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன், அடுத்து வந்து கலீல் அகமத், அடுத்து பர்வதவர்தனி, ஹேமலதா, முரளிதரன் விழுப்புரம், அழகேனும் ஓவியம் பாடல் சூப்பர் அற்புதமாக இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து அவரும் வந்து பதிவுகளை வாழ்த்துக்கள் சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீரராகவன், இன்று வந்த எங்கள் ஸ்டைல் ஓவியம் வரைந்த பாமாலையில் காவியம் கலந்த கானங்களை 1000 தடவை கேட்க ஆனந்தமே, அழகுபட தொகுப்பில் அனைத்து சுந்தர கீதங்கள் கண்டு மகிழ அளித்தது பண்பலை, நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹைடா மகி, பர்வதவர்தினி, கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அவரும், ரங்கராஜன், திட்டிக்கும் இனிய மதிவணக்கம், இனிமையான பாடல் அனைத்து மறுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலப்பீடு தயாளன், சரவணரார் ராமலிங்கம், இவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்து கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா, இவங்கெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. ரவி, சூப்பர் பாடல்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து முரளிதரன் விழுப்புரத்தில் காதல் ஓவியம் பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி ஜாலம், அருமையான வர்ணஜாலமான பாடல்களும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழக்கிணர் தீபா மகிஷி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இதோடு இணைந்திருக்கிறேன்னு கொடுத்துருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசுவாமி, அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய க்ரீட்டிங்ஸையும் அழகாக அனுப்பிச்சிருக்காங்க. அதோடு வந்து ஹேமலதா, பர்வதவர்தினியும் வந்து இந்த பாடல்களெல்லாம் வந்து ரொம்ப அற்புதம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, தொடர்ந்து வர்ணஜாலம் அளிக்கும் அடுத்த பாடல் தான் என்ன கேட்போமேயர்களே. நேரம் 3:14, இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

0: கும்பக்கரை தங்கையா இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்காக வலமர கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. அதற்கு முன்னதாக
1: 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு நினைவுகளில் நிழலாடும் இசை இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

நேர்களை நாம் கேட்டது ஆனந்த பூங்காற்றி. இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் பாடிய பாடலது. நேரம் 3:31. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலமளிக்கும் பாடல்கள்.

கேட்டது சின்னத்தாயி இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். உலவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல்

நேற்றில் நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் அருண்மொழி தேவி பாடியது. நாட்டுப் புறப்பாட்டு இந்த திரைப்படத்திற்காக வலம்பெற கேட்டோம். நேரம் 3:42. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

பாண்டி நாட்டு தங்கம் இந்த திரைப்படத்திற்காக மனு சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். உலவரணம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல்

0: உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் என்ற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டோம்.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: ஒளி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலா வந்து கொண்டிருப்பது வரஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்து என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சிக்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திர மயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தாக்கத் துறையில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலை அமைக்க விக்ரம் சோலார் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக

ஏற்காடு தொழில் பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலை அமைக்க விக்ரம் சோலார் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அத்தானு தாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியாஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்வரை 22 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:03. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது கேட்கலாம்
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853, 2838-9871 இந்த எண்களில் வாங்க. இதற்கு முன் இணைப்பெண்ணாக 044 என்ற இணைப்பெண்ணோடு சேர்த்து டயல் செய்யுங்க. நீங்கள் இன்றைக்கி வழக்கம் போல பாடல்களிலிருந்தான் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. ஆம்நேயர்களே, நாங்கள் கேள்விகளை தொடுக்க, நீங்கள் பதில்களை கொடுக்க இனிமையான பாடல்களோடு இவ்வேளையில் உலா வர இருக்கிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதனால் பாடல்களை முழுவதுமாக கேளுங்கள். இனிய கேள்விகளுக்கு இதமான பதில்களை நீங்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். முதலில் வர இருக்கும் பாடல் என்ன? இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

0: ஆகாய தாமரைகள். இந்த திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். உலவர நாம் கேட்டு சத்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னேர்களே, பாடல்களிலிருந்து தான் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? சரி வாங்க, யார் கேள்விக்கு சரியான பதிலை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம், மோகன சுந்தரி மேடம்.
0: யாருங்க சொல்லுங்க, யாருங்க?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், பாடலை முழுவதுமா கேட்டீங்களா?
1: கேட்டிருக்கோம், இருந்தாலும்
0: அது பதில சொல்லணும்ல. ஒன்றும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த கவிஞர்களோட அந்த வார்த்தை வரிகள் உங்கள் மனதில் எவ்வளவெல்லாம் பதித்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன கேள்விகள் எல்லாம் சொல்லுங்க. அதாவது, செந்தாழம் பூ கூத்தாட வந்து சென்ற காலம் எது?
1: கார்காலம்.
0: கார்காலம் அப்படிங்கிறது சரியான விடையா?
1: நீங்க தான் சொல்லணும்.
0: நான் தான் சொல்லணும். சரி, அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு கேட்போம். நன்றி சார் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்கு. வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ,
2: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேடம் சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா? கார்காலம் தான் சரியான விடையா?
2: ஆமா,
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். இருவரும் அழகா பதில் சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்க இருவருக்கும்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. ஒவ்வொரு வரிகளும் எவ்வளவு அழகா, அந்த கவிஞரோட அந்த கற்பனைகள் மலரும் வரிகள் ஒவ்வொன்றும் நம்ம நேர்கள் மனதில் பதிந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு உதாரணமா சொல்லலாம். ரொம்ப அழகா இருந்தது அந்த பாடல், அதற்கான பதிலும் சரியாக இருந்தது. நன்றி. அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல், கேளுங்க.

ஆகாய கங்கை. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி என்ன? அடுத்து ஒரு நேயர் யார்? வணக்கம், வாங்க, யாருங்க? வணக்கம், வாங்க. ஹலோ, யார் சொல்லுங்க?

0: டிவிஎஸ் கண்ணன்.
1: ஆ சொல்லுங்க சார், பாடல் கேட்டிங்களா?
0: கேட்டேன்.
1: உங்களுக்கான கேள்வி சொல்லவா? இந்த பாடலில் பலம் வந்த ஒரு இசைக்கருவியின் பெயர் என்ன? இந்த பாடலில் பலம் வந்தது ஒரு இசைக்கருவி, அதன் பெயர்
0: என்ன?
1: கவனிக்கல. சரியா, யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா? நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், வாங்க. அதுதான் பதில சொல்லிட்டு போயிடணும். வீணை நான் இசைத்திட. அருமை அருமை. எப்படிதான் இது வந்து அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கும் போலயே? கேட்க வேண்டியிருக்குல்ல. சரி சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி.
1: அதாவது என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த நம்ம நேர்களை இவ்வளோ அழகாக கவனித்து சொல்கிறாங்கங்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துட்டே இருக்க, கேளுங்கள்.

0: முதல் வசந்தம் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். உலவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் இனிமையான பாடல்களோடு இதமான கேள்விகளும் மலர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: ஃபேஸ்புக் வீரராகவன், மாதவரத்திலிருந்து பேசுகிறேன்.
0: மாதவரத்திலிருந்து வீரராகவன் சார். சார், பாடலை கேட்டீங்களா?
1: நடுவில் வந்து கேட்டம்மா.
0: நடுவில் வந்து கேட்டீங்க, கண்டுபிடிப்பீங்க. நீங்க தான் பாடலை கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா எல்லாரும்?
1: ஆமாம்மா, வெளியில இருந்து கூட கேட்டேன் நான்.
0: அப்படிங்களா? சரி சரி,
1: முடிஞ்சா சொல்றேன். என்னம்மா கேள்வி?
0: சரிங்க, இந்த பாடலில் ஓவியமாய் மலர்ந்து வந்தது எது?
1: ஓவியமாக மலர்ந்து வந்தது எது?
0: அப்படியே வச்சுட்டே இருங்க, அடுத்த லேயருக்கு போவோமா?
1: கண்டிப்பா போலாம்.
0: நன்றி நன்றி, நன்றி நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: சென்னை நூம்பலிருந்து
0: ஹேமா மேடம் சொல்லுங்க.
2: மேடம், என்ன மாதிரி சாங் அது? வானவில்லின் ஓவியங்கள் மேடம்.
0: வானவில்லின் ஓவியங்கள், வானவிலும் மேடையிலே வானவில்லின் ஓவியங்கள். அருமை அருமை,
2: எல்லா பாடலும்
0: அதுதான் வேணும் எங்களுக்கு, எல்லாரும் ரசிச்சு கேட்கணும்.
2: அருமை
0: மேடம், நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
2: நன்றி மேடம்.
0: என்ன நேர்களே, எளிமையாய் பாடல்கள், இதுமான கேள்விகளும் அதற்கேற்ற பதில்களும் உலாவரை கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: கோடை மழை இந்த திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 வவித் பாரதி தமிழ் பண்பலை. இதில் மலர்ந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, அடுத்து வரும் பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவராக இருப்பீங்க இல்லையா? சரி, அதற்கு முன்னதாக இந்த பாடலை கேட்டிருப்பீங்களே, இதற்கான கேள்வி என்ன அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. வாங்க, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். அப்படியா, மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, இதுல அதாவது இந்த இந்த பாடலில் பலம் வந்த நதியின் பெயர் என்ன?
1: யமுனை மேடம்.
0: யமுனையா? யமுனை அப்புறம் வந்தது யமுனை நதியா வந்தது? என்ன யோசிக்கிறீங்க? சரி, யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா? நன்றி, நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க? நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த பாடலில் பலம் வந்த நதியின் பெயர்
1: கங்கா.
0: நம்மளாவே ஒன்று சொல்லக்கூடாது. கங்காவா? கங்கா எங்க வந்ததுங்க? சரி, யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போமா. நன்றி, நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க? முரளி சார், சொல்லுங்க.
2: யமுனை
0: தான் வருமா? யமுனை நதியோரம் வருமா? சரி, நன்றி, நன்றி. நன்றி. கண்ணன் வரும் நேரம் யமுனையின் கரையோரம். அருமை, அருமை, ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விஜய மேடம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். யமுனை தான் நீங்க சொன்ன பதில் சரிதான். நான் கேட்டோன்னே அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதுவா இருக்குமோ அப்படின்னு. நிச்சயம் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நேர்களே, இனிமையான பாடல்கள், இதமான கேள்விகள், பதில்கள். இதோடு வந்து அழகாக இவ்வேளையில் வளம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேரம் 4:30 ஆயிடுச்சு. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன அப்படின்னு வாரத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

கேட்ட பாடல் சின்ன பசங்க நாங்க. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருந்தாங்க. கேட்ட சித்தம் இல்லையா நேர்களே? பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? வாங்க அடுத்து வரும் நேர் யார்.

0: வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க? அருணாச்சலம் சார் சொல்லுங்க. பாடலை கேட்டீங்களா? சரி, இந்த பாடலில் மலர்ந்து வந்த ஒரு பூவின் பெயர், இந்த பாடலில் உலா வந்த ஒரு பூவின் பெயர், பூவின் பெயர் என்ன? அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போமா? நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க?
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: திருத்தணி இருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி, இதுக்கு முன்னால வந்திருக்கீங்களா மேடம்?
1: அப்படியா?
0: சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சு போமா? சரி, நன்றிங்க மேடம். வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சாமந்தி பூ இவ்வளோ அற்புதமாக அதை கேட்டிருக்கீங்க. அருமை அருமை. அவங்க செவ்வந்தி பூன்னு சொன்னாங்க. சாமந்தி பூ அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு. அதாவது செவ்வந்தி பூவாக இருக்குமோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சாமந்தி பூ செவ்வந்தின்னு அவங்களுக்கு அதில் விழுந்துச்சாலும் தெரியல. சரி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிதர்களே விபத் பாரதியின் தமிழ் பண்பலையோடு நாம் கேட்டு சுத்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இதற்கான கேள்வி என்ன அப்படின்னு வாரத்தோட காத்திருப்பீங்க இல்லையா? கேட்கலாம் மேடம்.
2: 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை, இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

0: எங்கேயோ கேட்ட குரல் இந்த திரைப்படத்திற்காக ஜென்சி பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? நேரம் 4:43. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. கேட்டு ரசித்த பாடல், இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்ற மாதத்தோடு கற்றுருப்பீங்க இல்லையா? வாங்க, வணக்கம். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். சிறுவாபுரி விஜயன். சரி, இந்த பாடலில் தனலாக கொதித்தது எது? தனலாக கொதித்து வந்தது எது? இந்த பாடலில் தனலாக கொதித்தது அப்படின்னு சொல்லி ஒன்றை குறிப்பிட்டிருப்பார் கவிஞர். அது என்ன?
1: தூங்கும்போது கனலா கொதிக்குது.
0: கனலா தூங்கும்போது கனலா எல்லாருக்குமே கொதிக்குமா? சரி, அப்படி அடுத்த நேரம் கேட்போம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? பாடலை கேட்டீங்களா?
2: சூப்பரான ஒரு பாட்டு போட்டீங்க மேம், கேட்டுட்டே தான் இருந்தேன். ஆத்தோரம் சொல்லுங்க மேம்.
0: சொல்லுங்க. தனலாக கொதித்து வந்தது இந்த பாடலில் ஒன்று.
2: என்னது மேம்? தளராத
0: தனலாக கொதித்தது அப்படின்னு ஒரு ஒரு சொல்லை குறிப்பிட்டிருப்பார். அது என்ன சொல்
2: மேம்? தேகம் தனலாக கொதித்தது மேம்.
0: இல்லையே. நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளத்து வள்ளி மேடம்.
0: வள்ளி மேடம் சொல்லுங்க.
3: கோடை மழை அனலா குடிக்குதுன்னாங்க.
0: என்ன, கோடை மழையா?
3: ஆமாங்க மேடம்.
0: கோடை மழையா?
3: ஆமாங்க மேடம்.
0: அதாவது காற்றோடு குழலின் நாதமே, அந்த படம் கோடை மழை. அதை வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு
3: நினைக்கிறேன்.
0: சரி, அப்படி இல்லையே. இல்லையே, கரெக்டா அதான் கரெக்டா சொல்றீங்க. வந்துட்டீங்க, நான் சரியா சொல்லல. ஓகேங்களா? அப்படி யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேட்டுருவோம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க?
4: ஹலோ மேடம், கோடி நன்றி மேடம் உங்களுக்கு வந்ததுக்கு. ஓடை நீர் மேடம்.
0: ஓடை நீர். ஓடை நீர் வந்து
4: ஆனந்த் மேடம்.
0: அருவை, அருவை. நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: வரவே இல்லை நீங்க,
0: வந்துட்டோமே.
4: எதிர்பார்த்தோம் உங்களை.
0: அப்படிங்களா? சரி,
4: போன வாரம் வரல மேடம். ரொம்ப எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றி மேடம். பாட்டுலாம் அருமையா மேடம். கோடான கோடி நன்றி மேடம் உங்களுக்கு.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது என்ன அப்படின்னா, தனலாக கொதித்தது ஓடை நீர். ஓடை நீர் எப்படி தனலாக கொதிக்கும் இல்லையா? கவிஞரோட கற்பனை பாருங்க, அந்த அளவுக்கு அழகான ஒரு சொற்களை கொண்டு அந்த பாடலை இவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம். சரி, அடுத்த பாடல் என்ன, அதற்கான கேள்வி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த பாடலை கேளுங்க. இதோ உங்களுக்கான பாடல்.

0: கை கொடுக்கும் கை இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். நேயர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: சென்னையிலேருந்து குமார் மேடம்.
0: குமார் சார், பாடலை கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: பாதம் பூவாய் மலர பாடியதுதான் யாரோ இந்த பாடலில்? பாதம் பூவாய் மலர பாடியதுதான் யாரோ இந்த பாடலில்? கவிஞர் எதை குறிப்பிட்டிருந்தார்?
1: நல்லா கவனிச்சுதான் கேட்டேன், ஆனால்
0: விட்டுட்டீங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, தெரிஞ்சுக்குவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. அதாவது, பாதம் பூவாய் மலர பாடியது யாரோ இந்த பாடலில்? வணக்கம். வாங்க, யாருங்க?
2: ஹலோ, மாதவத்துல இருந்து.
0: மாதவத்துல இருந்து யாருங்க?

0: நித்யா பேசுறேன்.
1: நித்யா மேடம் சொல்லுங்க.
0: ரோஜா மலர் ஐநூறு.
1: இல்லைங்க இல்லைங்க, அப்படியே யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். பாதம் பூவாய் மலரை பாடியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பாடலை முழுதுமா கேட்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா யாராவது அடுத்த சொல்லிடுவாங்க. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம், பிச்சாபத்துல பேசுறோம்.
1: சொல்லுங்க, பதில் தெரிந்ததா?
2: சாரி மேடம், இப்பதான் நிறைய
1: ஆன் பண்ணா. சரிங்க, வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
1: யாருங்க?
3: வணக்கம், திருநண்டியும் கணபதிங்க.
1: கணபதி சார் சொல்லுங்க.
3: பாடியது யாரோ, ரோஜா முகம்
1: இல்லையே, சரி யோசிங்க. வணக்கம், யாருங்க?
4: ஹலோ, வணக்கம் மேடம்,
1: யாருங்க?
4: செங்கல்பட்டு ஐடி பழனி.
1: சொல்லுங்க பழனி சார்.
4: பாதம்
1: கூட பூவாட்டம் பாடுதடி
4: தேன் நினைஞ்சது.
1: சரிங்க, அடுத்த நேரம் இப்ப. வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்,
1: யாருங்க? ஹலோ, யாருங்க? அதாவது யோசிச்சுட்டே இருக்காங்க போல. அருமையான பாடல் இதில் தான் வந்து. சரி, நானே பதிலை சொல்லிடலாமான்னு பார்க்குறேன், இன்னொரு நேரம் எதிர்பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அதாவது பாதம் கூட பூவாட்டம் பாடுதடி பூந்தோட்டம், அந்த பாதம் வந்து பூவாய் மலர அழகாய் பாட்டு பாடுதான் பூந்தோட்டம். இது எவ்வளோ அழகாக வந்து கவிஞர் அதை குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிறத இந்த பாடலின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? சரி, அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இதற்கான கேள்விதான் என்ன, நீங்கள் சொல்ல போகிறீங்க பதில் என்ன அப்படின்னு கேட்போம். கேளுங்க, இது ஒரு இந்த பாடலை.

0: காற்றினிலே வரும் கீதம் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க? இந்த பாடலில் மலர்ந்து வந்த மலரின் பெயர் என்ன? என்ன மலர் மலர்ந்து வந்தது? சரிங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க? இந்த பாடலில் மலர்ந்து வந்த மலர். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: யாருங்க?
2: சித்ரா மேம், மேடாகத்தில்.
0: சொல்லுங்க, இந்த பாடலில் உலா வந்த மலரின் பெயர். ஹலோ,
2: ஹலோ, ஹலோ,
0: கேக்குதுங்களா? ஆ, சொல்லுங்க, என்ன மலர்?
2: மலராங்க?
0: ஆமாங்க. கவிஞர் இந்த பாடலில் ஒரு மலரின் பெயரை குறிப்பிட்டிருப்பார், அது என்ன மலர்? அப்படியே யோசிச்சுட்டு இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி, வணக்கம் வாங்க, யாருங்க?
3: ஹலோ மேடம்.
0: யாருங்க?
3: நலமா மேடம்?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க
3: மேடம். உங்களுக்கு மட்டும் நான் ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன் மேடம். முல்லை, முல்லை மலர் மேடம்.
0: முல்லை மலர் அப்படிங்கிறது சரியான விடை.
3: உலகத்துக்கே பிடித்த பாடல் இல்ல மேடம்?
0: உலகத்துக்கே பிடித்த பாடலா இது?
3: அஞ்சு பாடலாம் அருமை மேடம். இமய மலையாளவே தெரிஞ்சது மேடம்.
0: நன்றி, நன்றி.
3: முடியல,
0: நன்றி. கிடைச்சிருச்சா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி,
3: ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி.
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. முல்லை மலர் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகாக நேர்களெல்லாம் பங்கு பெற்று கேள்விக்கான பதில்களை இந்த பாடலை கேட்டுட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. இதுவரை உலாமல நாம் கேட்டது ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்பிருப்பது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாட்டின் வளர்ச்சிக்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தாக்கத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக உலக முதலீடு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்புத்துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளாா்.

திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் இலங்கை அணி சற்று முன் வரை 32.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் 5:03 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு? கட்டுப்பாடு.
2: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடாம் பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
3: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
2: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
3: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
2: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
3: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
4: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has said that 21st century India is working towards the goal of becoming a developed nation. Addressing a community event in Melbourne today, Mr. Modi said, "Today's India believes in aspiring higher and achieving more." Describing his current visit to Australia as a hat trick in 12 years, he said, "It reflects the growing strength of India-Australia ties."
5: पिछले 12 वर्षों में मैं तीसरी बार यहां आया हूं, यानी इस बार हैट्रिक लगी है। ये दिखाता है कि भारत और ऑस्ट्रेलिया के रिश्ते किस ऊंचाई पर है। और जानते हैं, इसमें आप सभी साथियों की भूमिका है, इंडियन डायस्पोरा की भूमिका है।
4: Highlighting the close relationship between the two countries, Mr. Modi said, "Ahmedabad and Melbourne, home to two of the world's most iconic cricket venues, symbolize their strong sporting and cultural connection." Speaking on the occasion, Australian Prime Minister Anthony Albanese said, "The enthusiasm at the event reflected the strength of Australia-India partnership and the growing warmth in the bilateral relations." Earlier in the day, Prime Minister Modi and his Australian counterpart participated in the third Australia-India Annual Leaders Summit in Melbourne, during which they held delegation-level talks aimed at strengthening bilateral ties. To secure peace and stability across the Indo-Pacific, the two leaders signed a landmark

வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான மாலை பொழுது நேரம் 5:11 நோக்கி விட்டுருக்கு. அந்த மெலடியான மாலை பொழுதுல பூந்தென்றல்ல வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தென்றல்னாவே எதனா ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே ஜாலியாக பேசுவோம், அது நமக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்பு போடும் கனெக்ட் பண்ணும் இல்லையா. அப்படி இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய சுவாரஸ்யமே என்னென்னா நாளைக்கு என்ன அப்படின்றது தெரியாது. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்றீங்களா. அப்படி அதுதானே சுவாரஸ்யம், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். ஏன்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் எப்போ பார்த்தாலும் கண்ணி வடியில் காலை வைக்கிற மாதிரியே தாண்டா இருக்குது அப்படின்றீங்களா. இருந்தாலும் வந்து அந்த சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து அடுத்த நிமிஷம் தெரியாதபோது நமக்கு வந்து ஒரு ஜாலியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நம்ம லைஃப்பில் நிறையா அக்கேஷன்ஸ் இருக்கும், நிறைய நிகழ்வுகள் இருக்கும், பர்த்டே, கல்யாண நாள், அப்புறம் சும்மா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ரெண்டு வாரம், குழந்தை பிறக்கிறது, இப்படி சொல்லிட்டு நிறைய வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒரு

0: இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், திடீர்னு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு கிஃப்ட்டோ இல்லை அந்த நபரே வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக இப்போலாம் நிறைய ரீல்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்படியே ஃபாரின்லேருந்து வந்து அம்மா அப்படின்னு அவங்களே மைக் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, அதில் என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு தோணும். இருந்தாலும் பார்க்குறது நமக்கு ஒரு எமோஷனாக நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணவங்க கனெக்ட் ஆகுது இல்லையா. சொல்லாமல் கொள்ளாமல் விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத நேரத்தில் நான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியம் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வுன்னு ஒன்று நடக்கும்ல, அப்படி பரிசு பொருளாக இருக்கட்டும் இல்லை ஒரு நபராக இருக்கட்டும், அப்படி உங்கள் லைஃப்பில் சர்ப்ரைஸ்னு சொன்ன உடனே இந்த நேரத்துக்கு டக்குன்னு உங்கள் மனசுக்கு நினைவுக்கு வர சர்ப்ரைஸான விஷயம் என்ன, இல்லை சர்ப்ரைஸான கிஃப்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கோம்ல, இந்த கிஃப்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, திடீர்னு நான் மட்டும் இந்த ஃபோனை வச்சு இது பண்ணிக்கிட்டே இருந்தப்பா, ஒரு நாள் வந்து என் பையன் டப்புன்னு எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அடாடாடாடாடா அடந்த கட்டியிரு தம்பி அதை யா கேட்குற அப்படின்னும் போது பையன் பொண்ணு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச சர்ப்ரைஸான நிகழ்வுகளில் மறக்க முடியாமல் இந்த நேரத்துக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படிங்கிற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் இன்றைக்கி டேட்டில் 9 ஜூலை போஸ்ட் போட்டிருக்கேன் பூந்தண்டரில், அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக சுருக்கமாக பதிவிடலாம். நிகழ்ச்சியோட முதல் நேர் வந்து லைனில் வந்துட்டாங்க, அவங்க என்ன சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க, என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிது பரிசு பொருள் அப்படின்றத கேட்டு அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம், யார் எங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம், வித்யா ரவி பெரும்பாக்கத்திலேருந்து.
0: வித்யா ரவி பெரும்பாக்கத்திலேருந்து சொல்லுங்க வித்யா ரவி.
1: எனக்கு வந்து அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைச்சது வந்து வைர நெக்லஸ்.
0: வைர நெக்லஸா? என்ன எடுத்த உடனே பெருசா போயிட்டீங்க.
1: ஆமா, எனக்கு வந்து நான் நினைச்சே பாக்கல, ஏழு வருஷமாவே சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வேணும், நம்ம வாங்கலாம் சேர்த்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நகை கடை கூட்டிட்டு போனாங்க, ஏதோ நகை வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சு போனேன்.
0: சரி, வழக்கம் போல ரேட்டை கேட்டு வந்துருவாரு போல இருக்குதுன்ட்டு. போல வெயில் காலம் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்படியே போயிட்டு ஒரு ஏசி ஏசி இருக்கும் போட்டிருப்பாங்க, காத்து வாங்கிட்டு என்னங்க இந்த ரேட்டு விக்குதுன்னு அப்படின்னு வந்துடுறாம ஒரு வைர நெக்லஸ் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறது. அடாடாடாடா. வணக்கம் வித் பாரதி தமிழ். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: இவன்கிட்ட
0: பேசிட்டு வரேன் அப்படின்றீங்களா? இவன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வரேன்றீங்களா?
2: எனக்கே தெரியாது, வெறும் 900 ரூபாய் வாங்கிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். சொல்லக்கூடாதான் 108 கடை
0: ஏறுவேன் சொல்லி நான் வாங்கிட்டு
2: வந்தேன், சொல்லி கொடுத்தாதான் இன்னும் என்னால மறக்க முடியாது வச்சிருக்கேன் நான்.
0: அடேங்கப்பா, என்னங்க ஒரே வைர நெக்லஸ் தங்க நகையா இருக்கு, கிஃப்ட் சின்னதா இருக்குன்னு பார்த்தா பெருசா இருக்குது எல்லாமே. வணக்கம் வித் பாரதி தமிழகம். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு அவங்களே பேசிட்டு கட் ஆயிட்டாங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: சந்தானம்.
0: சொல்லுங்க சந்தானம் சார். அப்படியாப்பட்ட விஷயங்கள் என்ன பேசிட்டு இருக்கோம், பாட்டு வந்துட்டு இருக்கு. டியூட் படத்துல இருந்து இந்த நேரத்தில் சாய் அபயங்கரோட மியூசிக்ல சாய் அபயங்கர், பால்டப்பா, பெபூமிக்கா, தீப்தி சுரேஷ், அப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க. ஒரு டான்ஸ் போட வைக்கிற பாட்டு நிகழ்ச்சியில் முதல் படம் வந்துட்டு இருக்கு. ஊரும் பிளட் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். விட் பாரதி தமிழகம் 102.3.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 20 ஆகிட்டு இருக்கு. பூந்தண்டரில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன உடனே இந்த நேரத்தில் நிறைய அப்பப்போ சர்ப்ரைஸஸ்லாம் நடந்துருவேன். டப்புன்னு இந்த நேரத்துக்கு எதையா ஒன்று யோசிச்சு உன்ட்ட சொல்லணும்ல அப்படின்ற நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் வரும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத சர்ப்ரைஸோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததா லைனில் யார் இருக்காங்க அப்படின்றத பேசலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க கலா.
2: சார், எங்க அப்பா தூக்கி போயிருந்தேன்.
1: ஒரு 20 வருஷமா இருக்குமா அது?
2: இப்பதான்
1: வருஷமா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார் தமிழகம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேக்குது.
3: நான் பெருமாள்பட்டுல இருந்து பேசுறேன்
1: சார். பெருமாள்பட்டுல இருந்து சொல்லுங்க.
3: ரெயின்பாவா?
1: எது வேணாலும் பேசுங்க. ரெயின்பா, விவித் பாரதி எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு ஸ்டுடியோ.

0: வணக்கம் அப்படியா அப்படின்றாங்க. ஸோ எதுக்கு ஃபோன் போட்டு ஏதோ ஒரு ஃபோன் போடுவோம் இந்த நேரத்துக்கு, ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் போட்டு பேசுவோமேனு போட்டிருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: வணக்கம். நான் திருவேட்டூர் பத்மாவதி ஆனந்த் சாருக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
1: எனக்கு வந்து பிப்ரவரி 2nd கல்யாணம் ஆச்சு.
0: சரி.
1: அப்போ நினச்சி என் பிள்ளைங்க ஹஸ்பண்டு கம்முன்னு இருந்தாரு. எனக்கு பிள்ளைங்க பார்த்தாக்கா கம் கேக்கு வச்சு முத நாடு பெருசா பண்ணிட்டு சத்தத்துல அப்புறம் ஊர்லயே கேக்கு வச்சு.
0: அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, ஹஸ்பண்டு கம்முன்னு
1: இருந்தாரு? அவர் கம்முன்னு இருந்தாரு.
0: என்ன சொன்னார்
2: எனக்கு வந்து ப்ரோ திடீர்னு சித்தப்பா கிட்டேந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைச்சது. நானும் அவங்களும் ஷாப்பிங் போயிருந்தோம். ஷாப்பிங் பண்ணும் போது நான் வாட்ச் அந்த செக்ஷன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்றேன். திடீர்னு திரும்பி பார்த்து இந்த என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஷாப்ல வேற ஒரு செக்ஷன்ல போய் எனக்காக கிஃப்ட் அப்படிங்கறத வாங்கி அங்கேயே எனக்கு போட்டுக்கு கொடுத்தாரு. அது ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. எவ்வளவு தூரம் நமக்கு சித்தப்பா திடீர்னு சர்ப்ரைஸா ஒரு வாட்சே கொடுத்தாரு, 2500 ருபீஸ். அதை விட எனக்கு ரொம்ப ஹாப்பியான தருணம் இந்த உலகத்துல கிடைக்கவே இல்லை ப்ரோ இது வரைக்கும்.
0: நீங்க சித்தப்பா இல்ல மனசுல பெரியப்பான்னு நினைச்சிட்டீங்களா?
2: சித்தப்பா தான் கொடுத்தாரு எனக்கு.
0: ஓகே சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்
0: சார். வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் பிரேமகுளம் சிவகுமார்.
0: சிவகுமார் சொல்லுங்க. சிவகுமார் சார், உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத சர்ப்ரைஸ் இந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு சர்ப்ரைஸ் என்னது?
3: எனக்கு பாத்தீங்கன்னா மே மாசம் பிறந்த நாள் வந்து, அப்ப பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா என்னுடைய பணியிடத்துல தங்கச்சி தமிழ் செல்வி தங்கச்சி அவங்க விலை உயர்ந்த அழகான எனக்கு பிடித்த பேண்ட்
0: ஷர்ட்
3: கொடுத்தாங்க.
0: திருவிழாவில் பெருசா இருப்பது. ரொம்ப நன்றி. அழகா வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டி ஒரு டிரெஸ் பிரசன்ட் பண்ணும் போது என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மாலை வணக்கம்லாம் போட்டிருக்கீங்க. பிரபாகர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கிடைச்ச சர்ப்ரைஸு 2 நாளைக்கு முன்னாடி, இன்னும் அதுக்குன்னே டாபிக் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க மனைவி வந்து ஒரு கோல்டு ரிங், ஜஸ்ட் அஸ் கேஷுவல் கிஃப்டியா, கோல்டு ரிங் டேக்கிட்யா, கோல்டு ரிங்கு இப்போல்லாம் சொல்லும்போது கோல்டு ரிங்கா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குல்ல. ஸோ ஒரு கோல்டு ரிங் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து அந்த எமோஷனல் வேல்யூ தான், பொருள் என்ன அப்படின்றத தாண்டி. ஸோ ஒரு கோல்டு ரிங் வந்து பிரபாகரன் அவங்களுக்கு வந்து அவங்க மனைவி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாரு. இன்னும் நிறைய நேயர்கள்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன இது அப்படின்றத பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசலாம். ஜெயிலர் படத்துலேருந்து அனிருத்தரோட மியூசிக்கில், ஷில்பா ராவ் அனிருத் ரவிச்சந்திர அவங்களோட குரலில், அனிருத்தரோட மியூசிக்கில் அருண் ராஜா காமராஜ் வரிகளில் காவாலாம், அந்த புல்லாங்குழல் மியூசிக் சூப்பராக இருக்கும், கேட்டுருவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: அஞ்சு மணி 30 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டுருக்க அந்த நேரத்தில் புத்பாரி தமிழ் 102.3 பூந்தன்றல் கேட்டுருக்கோம். பூந்தன்றலில் உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத சர்ப்ரைஸ் என்ன, இந்த நேரத்துக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த நமக்கு வந்து ஒரு பிராண்டு பைக்கோ ஒரு காரோ இதெல்லாம் பிடிச்சிருக்கும், நம்மளால் பார்த்துட்டே இருப்போம், இதெல்லாம் எங்கே நம்ம வாங்கி அதை வீட்டில் சும்மா போட்டு வைப்போம், சரி சொல்லி வைப்போம், ஒரு வேலை திடீர்னு எனக்கே சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து சொல்ல மாட்டோம், சரி சொல்லி வைப்போமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கிட்ட வந்து அவருக்கு பிடிச்ச பிராண்டு பைக்கை சொல்லியிருக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் ஏ எனக்கு பிடிச்ச பிராண்டு பைக், எனக்கு பிடிச்ச பிராண்டு பைக், என்ன சவுண்டுப்பா அந்த பைக்கு நேர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், எமோஜிஸ் அப்புறம் ஒரே போட்டோஸ்லாம் போட்டு இருக்கீங்க. அடுத்து நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹைதராபாத்லேருந்து ஆனந்த் சார்.
1: சொல்லுங்க ஆனந்த் சார்.
2: நம்ம ஒரு ரிங்கு ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் சார், எங்கள் பொண்ணு வந்து எங்கள் வெட்டிங் டேக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க சார்.
1: அதான் சொன்னல அப்படியே சொல்லி வைக்கிறது, அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்கன்னு. ஆ தெரியு தெரியுது.
2: வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சார்.
1: ஸோ ஓகே, உங்கள் பொண்ணு வந்து ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்தது வந்து ஒரு சர்ப்ரைஸ், மறக்க முடியாத ஒரு ஆச்சரியம்.
2: ஆமாம் சார், மறக்க முடியாது சார்.
1: மறக்க முடியும், எப்படி மறக்க முடியும், ரிங்காச்சா? அது பொண்ணு வாங்கி கொடுத்த ரிங்காச்சா?
2: ஆமாம் சார்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் ஆனந்த் சார். வணக்கம் மித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: ஆ சொல்லுங்க கலைசாமி சார், நல்லா இருக்கேன்.
3: சார் நான் வந்து எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட படிச்ச ஒரு பொண்ணு கிளாஸ்மேட்டு அது ஒரு பேனா வாங்கி கொடுத்தது.
1: அப்படியே பெண்ணு வச்சிருக்கீங்களா?
3: ஹீரோ பெண்ணு, ஹீரோ பெண்ணு, ஹீரோ பேனா.

0: வணக்கம் மித்பார் தமிழ்எஃப்எம் ரேடியோ வாலிம தயவுசெய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: மதுரை அம்பத்தூர்ல, சென்னை அம்பத்தூர்ல இருந்து ஜம்னா ராணி சார்.
0: மதுரை அம்பத்தூர் என்ன ஒரு மாதிரி ரோலிங் ஆகுது?
1: இல்ல மதுரையில
0: இல்ல இல்ல, நாம வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே போலாம். சென்னை அம்பத்தூர்னு சொல்லுங்க.
1: ஆமா, சென்னை அம்பத்தூர்ல இருந்து.
0: பேர் சொல்லுங்க.
1: ஜம்னா ராணி.
0: சொல்லுங்க ஜம்னா ராணி.
1: எனக்கு திருமண நாள் அன்னைக்கு மருமக மகனும் சேர்ந்து வாங்கி கொடுக்கல. அப்புறம் பார்த்தோம்னா சர்ப்ரைஸா ஒரு வாரம் கழிச்சு வாங்கிட்டு வந்தாங்க சார்.
0: ஓஹோ.
1: ஆமா, அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க.
0: வளையல் வாங்கிட்டு வந்து, ரெண்டு வளையலா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே ஓகே. அது அன்னைக்கு இப்ப என்ன கல்யாண நாள், பையன் பொண்ணு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்னும் வரலையே. சமைச்சு வேற வச்சிருக்கோம் அப்படின்ட்டு.
1: வணக்கம்
0: சார், யாரும் பேசுறீங்க? அம்பத்தூர்லேருந்து பேசுங்க சார். ரேடியோ வலிமை கம்மி பண்ணீங்கன்னா தான் சூப்பரா பேசலாம்.
2: ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
0: வணக்கம் மித்பார் தமிழ்எஃப்எம்
3: சார். கிழக்கு தாமரை ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
3: என் அன்பு மகன் எனக்கு செல்போன் வாங்கி கொடுத்தார் சார்.
0: செல்போன்?
3: ஆமாம் சார், ரொம்ப நாளாக பழைய போன் வச்சுருந்தேன். அப்பா இப்படி கஷ்டப்படுறேன்ட்டு ஒன்று வாங்கி கொடுத்தேன் சார்.
0: ஒன்று வாங்கி கொடுத்தாங்க.
3: ஆமாம் சார்.
0: அது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நேரம் போகிறதே தெரில.
3: ஆமாம் சார்.
0: அப்படியே.
3: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஃபேஸ்புக்கில் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் வந்து அந்த மாதிரியான ஒரு எமோஜியை எடுத்து போட்டு பாட்டு கேட்குறதே வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் தான். பண்பலை கேட்குறது தான் எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. பண்பலையில் வந்து நமக்கு பிடிச்ச பாட்டு வரும்போது சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. டக்குன்னு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே பண்பலை கேட்குறது அதுவும் சர்ப்ரைஸ் தான். அதை கூட சேர்த்து நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கும். வணக்கம் மித்பார் தமிழ்எஃப்எம்.
4: ஹலோ.
0: வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? துறை. எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: தாம்பரம். தாம்பரத்துல இருந்து துறை.
0: தாம்பரத்துல இருந்து துறை. சொல்லுங்க தாம்பரத்துல இருந்து துறை சார்.
4: சார், நான் ஒரு 15 வயசுல சைக்கிள் கத்துக்கிறதுக்காக ஒரு வண்டி வாங்கி வச்சிருந்தேன். சைக்கிள்.
0: சரி.
4: ஸ்பேனர் இல்லாம எங்க தாத்தா சலூன்ல இருந்து கொண்டு வந்த ஸ்பேனர் செட் கொடுத்தாங்க.
0: ஸ்பேனர் செட் கொடுத்தாங்களா?
4: இன்னைக்கு 63 வயசு ஆகுது. நானும் சைக்கிள் கடையே வச்சிருக்கேன். இன்னும் அந்த ஸ்பேனர் வச்சிருக்கேன்.
0: அடேங்க அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா வச்சிருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். நன்றி நன்றி. சிலோன்லேருந்து ஸ்பேனர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கண்ணா ஒரு சைக்கிள். அது எப்படியும் ரிப்பராக போகணும்னு தெரியும் எங்கள் தாத்தாவுக்கு. சிலோன்லேருந்து ஸ்பேனர் வாங்கி கொடுத்தது வந்து நான் இன்னும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக வச்சுருக்கேன்ருக்கிறாரு. நம்ம வீட்டில் போன வாரம் வாங்கின ஸ்பேனரே எங்கே வச்சேன்னு தெரியாமல் இங்கே தான் வச்சேன் அந்த ஸ்பேனரை. பாரு, நான் தேடுற நேரம் கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி இருக்கும் அப்படியே. இருந்தாலும் பாருங்கள், 50 வருஷமாக பாதுகாப்பு வச்சுருக்காரு. கேட்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். வாத்தி படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ்குமாரோட குரல், ஜிவி பிரகாஷ்குமார் ஆண்டனி தாசன் குரல்களில், யுகபாரதி வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் பாடல் வந்துட்டுருக்கு.

0: 5:39 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத சர்ப்ரைஸ் என்னட்டு தான் பேசிட்டு இருக்கோம். உமாசங்கர் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நமக்குலாம் வந்து ரிசல்ட் வருது அப்படின்னா நாம வந்து என்ன மெயினாக பார்ப்போம்னா, அந்த ரிசல்ட் காலத்தில் ரிமார்க்ஸில் வந்து ஒன்று பின்னு இருக்கா இல்லை எஃப்னு இருக்கா. பின்னா பாஸ் எஃப்னா ஃபெயில். பின்னு தெரிஞ்சுனா போதும், டேங்கப்பா ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உமாசங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1991 சார் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வருது, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். அங்கே நான் போய் பார்க்குறேன், 10th ஸ்டாண்டர்டில் ஒரு மார்க்கில் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சார். நம்ப முடியும் அவங்களால, என்னாலே நம்ப முடியல. ஒரு மார்க்கில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு எப்பட்றா அப்படின்ற மாதிரி பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஆனால் ஒரு மார்க்கில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. 5:40 ஆகிட்டு இருக்கு.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு கிடைச்சா மறக்க முடியாது சர்ப்ரைஸ். உமாசங்கர் வந்து 10th ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காரு. கலீல் அகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, பொன்னேரி கலீல் அகமது வந்து எப்போதும் போல் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தார் சார். சரி மாமா எப்பயும் போல தானே வராரு, அதில் என்னத்தை வாங்க மாமா போங்க மாமா தான் அடிக்கடி வராரு போகிறாரு. ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடலாமே பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு டிஃபன் கேரியர் என்கிட்ட கொடுக்குறாரு. நம்மளும் அவ்வளோ பெருசாக பண்ணலையே, டிஃபன் கேரியர்லாம் கொடுக்குறாரு, நம்ம கேரியரில் டிஃபன் கேரியர் கொடுக்குற அளவுக்குன்ட்டு சொல்லிட்டு டிஃபன் கேரியரை கொடுத்துட்டு திறந்து பார் அப்படின்ட்டு. தொறந்து பார்த்தா நம்ம வந்து இந்த கிஃப்ட்லாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து உள்ளே போய் இவருக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் பார்ப்போம்ல வீடியோ. ஸோ அப்படி வந்து அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தா அவருக்கு பிடிச்ச இதெல்லாம் சொல்லும் போதே கொஞ்சம் நாக்கு ஊறுற மாதிரி தான் இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு பொரோட்டா அதை எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து சமைச்சிட்டு எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தாரு டிஃபன் பாக்ஸோட. அது எங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த சர்ப்ரைஸ் மறக்கவே முடியாது சார். ஏன்னா வந்து அந்த சாப்பாடு அப்படின்றபோது நம்ம வந்து எங்கேயுமே போகும்போதே வந்து ட்ரீட் இருக்கா, சரி என்ன ட்ரீட்னா வரம்பா இல்லைனா அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து கலீல் அகமது சர்ப்ரைஸ்னு சொல்லியிருக்காரு. அடுத்தா நிறைய நண்பர்கள் எமோஜிஸ் போட்டிருக்காங்க, மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடுத்து நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விபத் பாரத் தமிழ்ஃபம் இருக்கிறதுக்கு லைன்லேருந்து கட் ஆகிட்டாங்க. சூழல் ரீஜா மனோகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேரளாவில் என்னுடைய சகலப்பாடி இருக்கார்ல சார், சகலப்பாடி என் சகலப்பாடிக்கு ஒரு மருமகன் இருக்கார்ல சார், ஆமாம் அந்த மருமகன் துபாயில் இருக்கார் சார். இருக்கட்டும், அந்த துபாயில் இருக்கிறது வந்து

0: ஒன்று. இப்போ துபாயிலேருந்து நம்ம வீட்டுக்குலாம் முன்னாடிலாம் சின்ன வயசில் குறிப்பாக 90s இருக்கவங்க பார்க்கும்போது அவர் இழைச்சிருக்காரா இல்லை வந்து கொஞ்சம் உடம்பு ஏறியிருக்கா அப்படின்னு பார்க்க மாட்டோம். அப்படியே பார்ப்போம், அந்த பை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, என்ன வச்சுருப்பார் உள்ளே, தயலம், பேனா, ஹீரோ பேனா, அப்புறம் ட்ரெஸ்ஸு, அந்த கம்பளி போர்வை, நமக்கு எதாவது வச்சுருக்கிறாரா, கார் கீருன்னு, வாட்சு கீச்சுன்னு. அந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து ஒரு ரீஃபபரிஷ் பண்ணுவேன்ட்டு ஒரு புதுசாக, அதே அந்த ஃபாரின் வாட்ச்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இன்றைக்கி வந்து ரொம்ப மாடல் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எதனா நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பார்த்துருக்கிறாரு சோலை ராஜா ரீஜா மனோகரன். அவருக்கு வந்து கை கடிகாரம், அதுவும் கோல்டு, கோல்டில் கை கடிகாரம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததை வந்து இன்ன வரைக்கும் நான் பாதுகாப்பாக வச்சுருக்கேன் சார். சகலப்பாடி, உன் மருமகனே மருமகன் தான் சகலப்பாடின்ற அளவுக்கு கோல்டு கை கடிகாரம் வந்து அவருக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாக எனக்கு இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் வணக்கம், வித் பாரத் தமிழகம் இறங்கி வந்து பேசுகிறீங்க. வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வித் பாரத் தமிழகம். வணக்கம், வணக்கம், வணக்கம் சார். எக்மோர்லேருந்து உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், யாருங்கேருந்து பேசுகிறீங்க? எக்மோர்லேருந்து பேர் சொல்லுங்கள்.
1: துரைராஜ்.
0: துரைராஜ், இப்போ தான் முதல் முறை பேசுகிறீங்களா?
1: ஆமாம் சார்.
0: சொல்லுங்கள் துரைராஜ் சார்.
1: ஹலோ சார்,
0: சொல்லுங்கள் சார், கேட்குது, நீங்கள் சொல்லுங்கள், சொல்ல வந்ததை சொல்லுங்கள். உங்கள் சர்ப்ரைஸ், உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத சர்ப்ரைஸ் கிஃப்ட்
1: சார், ஃப்ரெண்டுக்கு யாரும் வச்சுக்கூடாது, ஜாமீன் கை எடுத்து போடக்கூடாது,
0: அவ்வளோதானா சார்? நம்ம பேசிட்டு இருக்கிறது சர்ப்ரைஸ், இவர் வந்து ஒரு தத்துவம் சொல்கிறாரு. வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க.
2: ஆ வணக்கம் சார், கேட்குதுங்களா?
0: கேட்குது, சொல்லுங்கள்.
2: ஆ மணலி மாறன்.
0: மணலி மாறன், சொல்லுங்கள் மாறன் சார்.
2: சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு திருமண நாளுக்கு வந்து எங்கள் மனைவி வந்து ஒரு பிரேஸ் கட்டி எடுத்து கொடுத்தாங்க.
0: பிரேஸ்லைட்டா?
2: அது எப்படி எடுத்து கொடுத்தாங்கன்னா வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் போட மாட்டேன் எதுவுமே. ஏன்னா நம்ம செய்யற தொழில் அந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நான் பயணம்
0: பண்றேன்.
2: இது எனக்கு தெரியாது, இவங்களா போயிட்டு ஏதோ ஒரு கணக்கு பண்ணி அவங்க வீட்டுல அவங்க அம்மா கிட்ட பேசி
0: ஈஸி
2: ஏதோ கரெக்ட் பண்ணி எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா கொடுத்துட்டாங்க, சர்ப்ரைஸா கொடுத்தாங்க, அதை வாங்கினேன். வாங்கின பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, ஆஹா இது வந்து ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அது புரிஞ்சிருக்குன்னு
0: நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுது, சொல்லுங்க.
2: அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்தது, அதுக்கப்புறம் நான் அது மாதிரி செய்ய நம்ம எதிர்பார்ப்பு மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சேன். அதுதான் ஒரு சர்ப்ரைஸ்.
0: பிரேஸ்லைட்.
2: ஆமா,
0: எனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் இதெல்லாம் பெருசா விரும்ப மாட்டேன். சரி, உனக்காக போட்டு பார்க்குறேன் ஒரு தாட்டி அப்படின்னு போட்டிங்களா? ஓகே, லைனில் வந்துட்டு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
3: வணக்கம் சார், நான் மதுரையில் இருந்து சண்முகசுந்தரம் சார்.
0: சொல்லுங்கள், சொல்லுங்கள் சண்முகசுந்தரம் சார்.
3: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலம், நலம், சொல்லுங்கள்.
3: நான் வந்து ஒரு நாணய சேகரிப்பாளர் சார். அந்த ஒரு ரூபாயில வந்து திருவள்ளுவர் படம் பரிமைப்படுத்த நாணயம் இருக்கும், அதேமாதிரி 5 ரூபாயிலையும் திருவள்ளுவர் பொறுத்த நாணயம் ரெண்டையும் நான் சேகரிச்சிட்டேன். ஆனா இந்த இடையில உள்ள 2 ரூபாய் நாணயம் மட்டும் எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்கல சார்.
0: சரி,
3: என் ஃப்ரெண்டுகிட்ட அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது 2001 வந்து அந்த 2 ரூபாய் நாணயத்தை எப்படியோ கண்டுபிடிச்சி என் கையில கொடுத்தான் சார். அதை இன்னும் நான் சேஃபா பாதுகாத்து வச்சிருக்கேன் சார்.
0: ஆமா, நீங்க தேடிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து அது 2 ரூபா அப்படின்னு இருந்தாலும் அதுல ஒரு அந்த உங்களுக்கான ஒரு கலெக்ஷன் கிடைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்ல ஆனந்தமா இருந்துருக்கும். சூப்பர் சண்முகசுந்தரம் சார். வீரராகவன் என்ன சொல்லுறான், வாழ்நாளில் சார் நல்லா அந்த வான்கோழி பிரியாணி வாசனையே பார்த்ததில்ல, திடீர்னு என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் வந்து நான் சொல்லிட்டு இருப்போம்ல எனக்கு அது பிடிக்கும், இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்ட்டு ஒரு நாள் வான்கோழி பிரியாணியோட வந்து அந்த ஃபேஸ்புக் நண்பர் நிற்கிறாரு. ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, நண்பையா இதையா நட்பு அப்படின்ற மாதிரி வீரராகவன் வந்து வான்கோழி பிரியாணி சர்ப்ரைஸாக கிடைச்சது வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், வணக்கம், சொல்லுங்கள், சொல்லுங்கள் பண்ணுறேன் சார்.
4: அதாவது என் வாழ்நாள்ல கேக் வெட்டி எனக்கு பிறந்த நாள் நான் கொண்டாடுனதே கிடையாது சார்.
0: அப்படியா?
4: இல்ல
0: சார், அத மறந்த மாதிரி இருந்ததே நல்லது, இல்ல ட்ரீட் வைக்கணும்.
4: இப்போ அந்த போன்ல டச், போன்ல இருக்கிறதுனால தெரியுது, முன்னாடிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு திருப்பி என்ன பண்ணாங்கன்னா, எங்க அண்ணன் பொண்ணு, 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து திடீர்னு காலையில 6 மணிக்கு நான் சாத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கேன், திடீர்னு கதவை தட்டினாங்க யாரோ, போய் கதவை திறந்தா கேக் வச்சு கையில வச்சு அந்த மெழுகுத்துல ஏத்திட்டு அப்படி உள்ள வராங்க, வீடியோ
0: எடுத்துக்கிட்டேன்,
4: ஹாப்பி பர்த்டே பெரிய தப்பா அப்படின்ட்டு வந்தாங்க. அது ஒரு சஸ்பென்ஸா இருந்தது, ரொம்ப ஒரு ஆனந்தமா இருந்தது.
0: அடாடாடாடாடா, நல்ல வேலை ஞாபகம் வச்சுட்டு அவங்க வந்து வெட்டினது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ், கேக் கட் பண்ணது. ஸோ அதை தான் புரேஷவாக்கம் சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. எனக்கு 60 வயசு சார். நட்ட நடி ராத்திரியில் 12 மணிக்கு மகள் மருமகன் ரெண்டு பேரும் ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே டு சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லும்போது என்னது கனவா, என்னடா அர்த்த ராத்திரியில் எப்படி ஏதோ கேக்கெலாம் விட்டுறீங்களேன்னு பார்த்தா உண்மையிலே கேக் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. ஸோ நடு ராத்திரியில் ஒரு

ஓ, கேக் வெட்டி எனக்கு கொண்டாடினது, அதெல்லாம் எனக்கு அனுபவம் இல்லை, அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. பாட்டு வந்துட்டுருக்கு எதற்கும் துணிந்தன் படத்துலேருந்து, பிரதீப் குமார், வந்தனா ஸ்ரீனிவாசன், பிருந்தா மாணிக்கம் இவங்களுடைய குரலில் பாடல், இமானவருடைய இசையில், யுகபாரதி வரிகளில், பிருந்தா மாணிக்க வாசகன். கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அஞ்சு மணி 50 நிமிஷம் நோக்கி ஓடிட்டுருக்கோம் நிகழ்ச்சி அப்படி நிறைவு பகுதியை நோக்கி ஓடிட்டுருக்கோம். சர்ப்ரைஸ்ன்னு கேட்டவுடனே வைர நெக்லஸ்ஸு, கோல்டு ரிங்கு, கோல்டு செயின், பைக்கு, அப்புறம் சாப்பாடு, சாப்பாட்டுலேயே ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு, 12 மணிக்கு கேக் வெட்டுறது பாருங்கள். அப்படியே அந்த சர்ப்ரைஸுங்கிறது எவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குது. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சதுக்காக ஏற்பாடு பண்ணிருந்தோம். அப்போ என்கிட்ட காசு இல்ல, காசு டைம் எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் செய்தாச்சு, கட்டில் வாங்கணும், காசு இல்லை.

0: வேலை பார்க்க வீட்டுல வந்து கேட்டிருந்தேன் அவங்க கிட்ட, நான் ஒரு 5000 கொடுமா எனக்கு போதுமானு, அப்புறம் கூட தரேன்
1: அப்படின்னு.
0: அதுக்கப்புறம் வேலை எல்லாம் முடிச்சு பார்த்துட்டா வாங்கி வீட்டுல வச்சு நைட் நான் விடிஞ்சா கல்யாணம் வச்சுக்கிட்டு ஒரு 7 மணிக்குள்ள அவங்க வீட்டுக்கு
1: போனேன்.
0: போய் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு கொடுத்த அந்த பொண்ணு, அம்மா அதை உட்காந்துட்டு இருக்கம்மா அதை வரேன் அப்படின்னு.
1: நீங்க சொல்ல வந்த விஷயத்த சுருக்கமா சொன்னீங்கன்னா நிறைய நேரலுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து என் கையில 10000 கொடுத்து, எங்க வீட்டுக்கார உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க சொன்னாருமா அப்படின்னு.
1: அப்படி போடுங்க, அதெல்லாம் சர்ப்ரைஸ்.
0: அது என்னால மறக்க முடியாத சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை.
1: இரு தம்பி, ஒரு நிமிஷம், கண்ணு வேற கலங்குது அப்படின்றீங்களா?
0: இன்னைக்கு நினைச்சாலும் அப்படி கஷ்டமா தான் இருக்கு அந்த சூழ்நிலை.
1: சூப்பர் சூப்பர்.
0: எப்படியோ முடிச்சாச்சு, ஆனா ஏழை, ஒன்னும் வசதி கிடையாது, வீட்டு வேலை பார்த்தா என் பிள்ளைங்களுக்கு போயிட்டேன்.
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம், ரொம்ப அழகு, ரொம்ப அழகு, ரொம்ப நன்றி. முத்துமாரி குறுக்குப்பேட்டையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் என் பிள்ளைங்க எனக்கு பிறந்த நாளுக்கு வந்து சுடிதார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பாருங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிள்ளைங்க வர்றதே இப்போலாம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பர்த்டே கல்யாண நாள் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனில் தான் சந்திச்சிக்க முடியுது. கல்யாணத்தில் தான் பார்த்து என்ன இழைச்சி போயிட்டேன், என்ன அப்புறம் பார்த்து சாப்பிடு, என்ன உடம்பு போட்ட, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியா அப்படின்லாம் நம்ம வந்து கல்யாணத்தில் இந்த மாதிரி தான் சந்திச்சிக்க முடியுது. அப்படி பர்த்டே அன்னைக்கு பிள்ளைங்க வந்து சுடிதார் எடுத்து கொடுத்தது வந்து பெரிய சர்ப்ரைஸ் தம்பி அப்படின்னு முத்து மாதிரி சொல்லியிருக்காங்க. வணக்கம் மித்பார் தமிழகம்.
2: வணக்கம் சார், நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ்.
1: தேவராஜ் சொல்லுங்க. தேவராஜ் சார்,
2: என் பொண்ணு வந்து திடீர்னு எனக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு வாட்ச் கொண்டு கொடுத்தாங்க. அது ஃபாரின் வாட்ச்.
1: அடேங்கப்பா,
2: நான் பார்த்தனா ரொம்ப, நான் அதிகமா வாட்சிங் ரொம்ப கட்ட மாட்டேன்.
1: அதுக்கப்புறம் நான் அடிக்கடி மணி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே, ஸோ பொண்ணு வாட்ச் கொடுத்தது சர்ப்ரைஸ். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அழகா சொன்னீங்க. பாருங்க, ஒரு இந்த சர்ப்ரைஸ் வந்து பொண்ணு, பையன், கணவர், மனைவி, இந்த மாதிரி வந்து சர்ப்ரைசஸ் நடக்கும்போது எவ்வளோ ஒரு ஜாலியாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிருக்குல்ல பொருளுங்கிறத தாண்டி. லைன்ல வந்து கட் ஆயிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம் மித்பார் தமிழகம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், கேக்கல.
2: செல்வராஜ்.
1: செல்வராஜ் சொல்லுங்க. செல்வராஜ் சார்,
2: 33 வருஷம் கழிச்சு கல்யாண நாள் கொண்டாடணும். எங்க திருப்பூனுக்கு கேக் வெட்டி கொண்டாடுச்சு.
1: நடுவுல கொண்டாடவே இல்லையா நீங்க?
2: இல்ல,
1: 33 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு.
2: எத்தனை வருஷம் மறந்து கூட மறந்துடுவோம்.
1: அட நீ வேற ஏன்பா?
2: அத டேட்டு கண்டுபிடிச்சு கேக் எனக்கே தெரியாத வாயாந்து
1: சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். நிறைய நேரங்கள் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர்கள் வந்து லைக்ஸ், கமெண்ட்ஸ், பாட்டு, ஷோ நல்லா இருக்கலாம் போட்டிருக்கீங்க. நன்றிகளோட மாலை வணக்கம், வாழ்த்துக்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம், வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கான நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துபாயிலேருந்து வரும்போது வாட்ச் வாங்கிட்டு வந்து என் பிறந்தநாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அந்த மாதிரி கிஃப்ட்டுங்கிறத தாண்டி, அது பொருள் சின்னதாக பெருசுங்கிறத தாண்டி, அந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு ஒன்று அவங்க செய்கிறாங்கன்னா அந்த நேரம் நமக்கு அவ்வளோ இருக்கும். அதுக்கு முன்ன பின்ன சின்ன சச்சரவுகள்லாம் வரும், இருந்தாலும் அந்த டைம் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கால் பண்ணி பேசினேன். வித்பார் தமிழ் 102.3 கேட்டுருக்கேன். ஃபேஸ்புக்கில் லைக்ஸ், கமெண்ட்ஸ் கொடுத்தா எல்லாத்துக்கும் நன்றி கூட. மீண்டும் உங்களை 8:05 நீ கூறினால இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு தலைப்பில் வந்து சந்திக்கிறேன். அது ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கேன். வித்பார் தமிழ் 102.3 இந்த நேரத்தில் கேட்டிருந்தீங்க. பூந்தண்டல், நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் அர்ஜா ஆனந்தே தான். இது வித்பார் தமிழ் 102.3 மனங்கிற முழுமையான டம்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம். டாக்டர் படத்திலிருந்து அனிருத், இசையில் அனிருத் மற்றும் அனந்த் கிருஷ்ணன் எங்களோட குரலில் பாடல். Tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadinna tadin

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் கானங்களோடு வரம் வர இருப்பது பக்தி மாலை.

கிருஷ்ண பக்தி திரைப்படத்திற்காக எம் வசந்தகுமாரி பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

நாம் கேட்டது கடன் வாங்கி கல்யாணம். இந்த திரைப்படத்திற்காக பி லீலா பாடியிருந்தது. வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

0: அர்கோயில் இருக்கின்ற தாராபுரம்
1: இங்கு அலங்கார ரூபம்
0: ஆரத்தி தீபம்.

கேட்டது வடைமாலை படத்திற்காக டாக்டர் சிர் கணேஷ் கோவிந்தராஜன், விஜயராமணி குழுவினர் பாடிய பாடல். தெய்வீக கானங்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் ஸ்ரீனிவாசன் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

கேட்ட பாடல் கந்தன் கருணை. இந்த திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியது. தெய்வீக கானங்களோடு வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

குலதெய்வம் இந்த திரைப்படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை விளம்பர நாம் கேட்டது பக்தி மாலை.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: இனி தொடரவிருப்பது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்பர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு

0: வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின்போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள

0: சமூக வலைதள பதிவில் மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும் இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகி இருப்பதாகவும் மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக்கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேர்களை இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். இதமான பாடல்களோடு இனிதாய் ஒரு பயணம்.

அழகிய மலரை தொட்டுச் சென்ற தென்றலது மௌனத்தை பரிசாய் அளிக்க உலா வந்தது நாம் கேட் ரசித்தந்த பாடல். அலெக்சாண்டர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பவதாரிணி பாடியது. உலாவர நாம் கேட் ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம்.

அழகோவியம் ஒன்று உயிர் பெற்று வந்ததோ என்று என்ன தோன்றியதோ இந்த கவிஞனுக்கு. அதனால் மலர்ந்து வந்தது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் ரோஜா மலரே. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. பலம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பம்.

நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் அமராவதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

மௌனம் கலைந்து மலர் பேச. வலம் வந்தது நாம் கேட்ட சித்த அந்த பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா பாடியது. இதுவரை வலம் நாம் கேட்டது என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:50. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வரும் வர நாம் கேட்டு ரசிக்க இருப்பது திரைகானம்.

அளவில்லா ஆனந்தம் அவர்களுக்குள் ஆரம்பமாக இனிதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டோம். இதய வீணை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம்.

0: மலராய் மலர்ந்த மங்கை அவளை கண்டதும் தென்றது தாலாட்டு பாட துவங்க இனிதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக் கேட்டு ரசித்தோம். நேற்று இன்று நாளை இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
0: பலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம்.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

நீடிக்க தலைவணங்கு. இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இனிமையான கனவுகள் இதமாய் இவ்வேளையில் மலர கேட்டு ரசித்தோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது திரை கானம். இனி தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு

0: தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும் மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும் கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான

0: பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாகிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாகிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா, ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தொடர்கிறது திரைகானம்.

மன்னவன் வந்தானடி இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை நாம் கேட்டது திரைக்கானம். என்ன நேர்களே, நேர்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க, ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் அவங்களது பதிவுகளை வந்து படிக்க முடியல. இருந்தாலும் அவங்க பேர்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்க பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர், பர்வதவர்தினி, கமலாவரதன், மணிகண்டன், அடுத்து கொசப்பேட்டிலேருந்து, அடுத்து வந்து கருப்பண்ணன் ரங்கசுவாமி, அடுத்து சண்முகம் ஆரணியிலேருந்து, அடுத்து வந்து வனிதா, கமலாவரதன், அடுத்த முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அன்புராணி, அடுத்த சூளை ரீஜா மனோகரன், முரளி, வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, அடுத்து வந்து சோ சண்முகசுந்தரம் மதுரையிலிருந்து, வெங்கடேசன் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்க, அப்புறம் வந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், மீரா வெங்கட்ராமன், மேலும் சூளை ரீஜா மனோகரன், பிரபாகரன், அந்தோணிராஜ், மேலப்பேடு தயாளன், இவங்கெல்லாம் வந்து பதிவு பண்ணி வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் சொல்லியிருக்காங்க. அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கண்ணுக்கு தெரியும் உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாத்துக்கும் உறைவிடம் இந்த பூமி பந்துதான். சிந்திக்கும் திறன், தன்னிடம் உள்ள 6வது அறிவை வைத்து மனிதன் தான் தான் இந்த உலகை ஆட்டி படைக்கும் உயிர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மனிதனையும் சேர்த்து இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரினம் நமது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் தான். நுண்ணுயிர்களில் 2 வகைகள், நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள், தீமை செய்யும் நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் தான் பூமியில் ஆதியில் தோன்றிய உயிர்கள், முதல் உயிரினம். அவை பிராணவாயுவை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றின. ஏற்கனவே பூமியில் தண்ணீர், சூரிய ஒளி ஆகியவை இருந்ததால் இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி பச்சையம் உருவாகின. அதன்படி முதன் முதலில் தோன்றியவை தான் பேரணி வகை தாவரங்கள். அவை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு வாயு நிலையில் ஆக்சிஜனை, பிராணவாயுவை வெளியேற்றின. செந்தில்குமார் சார், இவையெல்லாம் சர்வசாதாரணமாக இயற்கையில் நடைபெற்றன, எவ்வித ஆய்வுக்கூடமும் இல்லாமல் இப்பவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிராணவாயுவை சுவாசிக்கின்ற நம்மை போன்ற உயிரினங்கள் அதற்கு பிறகுதான் உருவாகின அப்படிங்குது வரலாறு. இப்போ பூமி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங்கால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகி இருப்பவை இந்த நுண்ணுயிர்கள் தான். குளோபல் வார்மிங்க்கு காரணம் யாருன்னு கடுதாசில எழுதணுமா? நுண்ணுயிர்களில் பாக்டீரியா, பூஞ்சை, நச்சுயிரி, ஆக்டினோமைசிட்ஸ்னு நிறைய இனங்கள் வகைகள் உள்ளன. இந்த நுண்ணுயிர்களால் தான் கழிவுகள்லாம் மக்க வைக்கப்படுது. அவை சிறந்த இயற்கை உரமாக மாறுது. ஏன், மனிதன் உட்பட எந்த உயிரினம் இறந்தாலும் அவற்றை மண்ணில் சிதைப்பவை, மக்க வைப்பவை இந்த நுண்ணுயிர்கள் தான். நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நுண்ணுயிர்கள் இந்த மண்ணில் பூமியில் இல்லைன்னா தாவரங்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் அழியும். 1 கிராம் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. செந்தில்குமார் சார், மண்ணில் இருப்பது போலவே நமது உடலிலும் நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. அவற்றை காக்க வேண்டியது நமது கடமை. மனிதர்களுக்கு தேவைப்படுவது போல நுண்ணுயிர்களுக்கும் உணவு, உறைவிடம் தேவைப்படுது. மண்ணில் விழும் பொருட்களை சிதைத்து அதிலிருந்து தான் நுண்ணுயிர்கள் தங்கள்

0: இதுக்கான உணவை எடுத்துக்கொள்கின்றன. இதைத்தான் நாம மக்குதல்ங்கிறோம். ஒரு பொருளை மக்க வைத்து தனது உணவு தேவையை பூர்த்தி செய்தவுடன் அதை தாதுக்களாக மாற்றி தாவரங்களுக்கு கொடுக்கும் பணியை நுண்ணுயிர்கள் செய்கின்றன. பாரம்பரிய விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் தொழு உரம் நுண்ணுயிர்களுக்கான சிறந்த உணவு. அந்த தொழு உர பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. குப்பை உரம் என்ற பேரில் நகரத்து குப்பை கூளங்கள் சரியாக மக்காதவைகளை பயன்படுத்துகிறோம். இவற்றை சிதைக்க முடியாததுனால நுண்ணுயிர்களின் பெருக்கம் குறைஞ்சிடுச்சு. இதெல்லாம் யார் செயல்? சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சொலவடை உண்டு, கிராமத்தில் சொல்லுவாங்க. இது இதற்கு பொருந்தும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நேரம் 7:35. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நீர்களே. இப்பொழுது கேட்கலாம்.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: வலம் வர இருப்பது பாட்டும் பயணமும். இன்று நாம் பயணிக்க இருப்பது பறவைகளோடு. ஆம்நேயர்களே, இன்று பறவைகளோடு ஒரு பயணம், பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் நாம் கொண்டாடவிருக்கிறோம். முதல் பாடல்

மாம்பூவின் அழகைக் கண்டு கிளியும் மைனாவும் கதை பேசிக்கொள்ள இனியதொரு பாடலை இவ்வேளையில் உலாவரக் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. மச்சானை பார்த்தீங்களா இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடிய பாடல் அது. பறவைகளோடு ஒரு பயணமாய் இன்று வலம் வந்து கொண்டிருப்பது பாட்டும் பயணமும்.

தங்க கூண்டிலிருந்து வெளியேறிய சிட்டுக்குருவி அது தன் மகிழ்ச்சியை இங்கு அழகாய் பகிர்ந்து கொள்ள கேட்டு ரசித்தோம். சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலது. நிலையத்தில் இரவு இப்பொழுது 7:43 இருப்பதனுடைய இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பலம் வந்து கொண்டிருப்பது பாட்டும் பயணமும்.

தான் விரும்பும் மழை மேகத்தை கண்டதும் தோகையது, மனம் மகிழ மலர்ந்து வந்தது. நாம் கேட்ட ரசித்தந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜென்சி பாடியது கடவுள் அமைத்த மேடை.

0: குயிலின் இனிய குரலை கேட்டதும் மங்கையவளின் மனமும் மகிழ்ச்சியால் துள்ளி மகிழ இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டோம். கவிக்குயில் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. பாட்டும் பயணமுமாய் பறவைகளின் கானங்களை இவ்வேளையில் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. இது
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னால் கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவு

0: உடனே அங்கேயே வெடிச்சு சிதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபகம் மறதி நோய் வந்துடும், அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார்.
1: இதுவரை நாம் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இனி தொடர்விருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள் ஆராய்ச்சி மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும்.

என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும்

விவகாரத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 8:06 ஆகிட்டுருக்கு. மெலடியான இரவு வேலையில் நீ கூறினால மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் அரிஜய் ஆனந்தே தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிஸ்லிங்காக இருக்குது, அதாவது மழை துளிகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கங்கே அப்படியே அந்த மழை டப்புன்னு தூவான மாதிரி தூறிட்டுருக்கிறது வந்து பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. ஏன்னா காற்று என்ன தான் வேங்கன்னு அடித்தாலும் கொஞ்சம் அனலாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த மழை பெய்யும்போது கொஞ்சம் உருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்ல அப்படி இருக்க கிளைமேட்டில். நீ கூறினால வணக்கம் சொல்லிக்கிறது. நான் ஆர்ஜா ஆனந்தே தான். நீ கூறினால என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோன்னா லீவை பற்றி தான் பேச போகிறோம். அது பேசுப்பா, நிறையா நமக்கு தான் லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதுவும் திங்கக்கிழமெல்லாம் வந்து டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி ஆரணம் வை வை வை வை வைன்னு அடிச்சுட்டே இருப்போம். அப்படி என்னையா பொதுவாக போயிட்டுருக்கு, எப்போ போகிறது, நானும் போயிடலான்னு பார்த்தா 40 நிமிஷமாக ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஆ அப்படின்ற டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு இல்லை வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நாள் நமக்கு லீவு கிடைக்குதுன்னா அது மட்டும் வாமா மில்லுங்கிற மாதிரி சர்ன்னு போகிற மாதிரி இருக்கும். இந்த விடுமுறை நாட்கள் மட்டும் சீக்கிரம் போகிற மாதிரி நம்ம சொல்லுவோம், என்ன அதுக்குள்ளே இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருக்குது, திங்கக்கிழமை வந்துருச்சு அப்படின்ல. ஸோ அப்படி இந்த விடுமுறை நாட்கள் மட்டும் சீக்கிரமாக போகிற மாதிரியே இருக்கே, அது அப்படி தான் போதா இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, அதுக்கு இப்படி இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணல. சும்மா ஃபேண்டஸியாக நம்ம சொல்லணும்ல, அப்படி இந்த விடுமுறை நாட்கள் சீக்கிரமாக போகிற மாதிரி நமக்கு தோன்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் காரணமாக நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இல்லைப்பா அப்படிலாம் கிடையாது, எல்லா நாளும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, நமக்கு ஏது விடுமுறை நாள் அப்படி இருக்கலாம். இல்லை விடுமுறை நாள் ஆமாம்ப்பா, உண்மையிலே சீக்கிரமாக தான் போகுது. துணியை பார்த்துட்டு மணியை பார்த்தோன்னா 1 மணி ஆகிடுது, திங்கக்கிழமைன்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் திங்கக்கிழமையான்ற ஃபீல்டே நான் உட்காந்துருக்கேன்னா பார்த்துக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படி இந்த விடுமுறை நாட்கள் இல்லை, அப்படியே இருந்தாலும் நமக்கு ஒரு 4-5 நாள் லீவ் கிடைச்சாலும் இப்போ 3 நாள் லீவ்

0: அதுக்குள்ளயா இப்போ தான் எக்மோரில் அடிச்சு பிடிச்சி அன்றி சொல்ல இடம் போட்டு போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே திங்கக்கிழமை மறுபடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குங்களே. அப்படி இந்த விடுமுறை நாட்கள் மட்டும் நமக்கு சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க, அது அப்படி தான் இருக்கா அப்படின்றத வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 அப்படின்ற நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838987128 நம்பர் இருக்கும், கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்தில் நீ கூறினால் நான் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் எங்கேருந்து வந்திருக்காங்க, விடுமுறை நாட்கள் அப்படின்றது அப்படி சல்லுன்னு சீக்கிரமாக தான்ப்பா போதுன்னு சொல்கிறாங்களா, என்ன இது அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டுடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம் யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபி, சொல்லுங்க பட்டாபி சார்.
1: அது எனக்கு வந்து பத்து மூணு நாள் லீவு கொடுத்தாங்கன்னுச்சிங்களா, தொடர்ந்து மூணு நாள் இருக்கும்போது இந்த ரெண்டு நாள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாதிரி ஒரு ஜாலியா இருக்கும் மைண்டு. அது அது இப்படி போ அங்க போனோம் இங்க போனோம் அங்க போனு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு
0: அந்த மூணாவது நாள் டம்முன்னு இருக்குமா,
1: மூணாவது போது அப்படியே சோர்வாயிடும், நாளைக்கு வேலைக்கு போகணுமே,
0: என்ன யோசிக்கலாம்,
1: சீக்கிரமா போறதுதான் என்னோட,
0: சீக்கிரமா தான் போகுது.
1: ஆமாங்க,
0: இல்ல அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சீக்கிரமா போறது?
1: நம்ம மைண்ட் தான், மைண்ட்
0: எடுத்துட்டு
1: போற மைண்ட்ல தான் அது சீக்கிரமா போற மாதிரி நமக்கு தோணுது,
0: நமக்கு தோணுது, மனசு தான் சொல்லுது அப்படி தோணுது. அப்பெல்லாம் கிடையாது, எப்பயும் போல 24 மணி நேரம் தான் ஓடுதுன்றீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார், பெருமாள்பட்டில ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயலட்சுமி.
2: வணக்கம்
0: சார். தனபால் சைதாப்பேட்ல இருந்து சொல்லுங்க தனபால் சார். பின்னாடி அடுத்த வேலையும் கொடுப்பாரு, அத நீ தான்ப்பா நல்லா செய்வேன் வேற கொடுப்பாரு. சனி நாள்னா இல்ல லீவ் நாள்னா வந்து அந்த எதுவும் அந்த கமிட்மெண்ட் இல்லாம இருக்கு.
1: வணக்கம்
3: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: அந்த சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட நம்ம அதிகமா டைம் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணுவோம் சார். எங்கேயாவது வெளியில போய் புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெயிண்டிங் அல்லது கார்டனிங் அல்லது டிராயிங் அது மாதிரி, அதுலயே நம்ம டைம் அப்படிங்கறத நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நண்பர்கள் கூட பேசுறது, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நாமளே பண்ணும்போது டக்குன்னு டைம் ஓடிடும் சார். இதுதான் ஒரு ரெண்டு பிரதான காரணம், என்னடா சாட்டர்டே இப்படி வந்து டக்குன்னு வந்து டக்குன்னு ஓடிச்சு அப்படின்னு தோணும். எனக்கு கூட நிறைய வாட்டி அப்படி தோணி.
0: அப்ப ஆபீஸ் போறங்கிறது பிடிக்காத விஷயமா?
3: இல்ல அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா ரெண்டு நாள் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம் இல்ல, ஷேர் பண்ணிக்கலாம் இல்ல.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
4: சார் வணக்கம்.
0: வணக்கம்
4: சார்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அயப்பாக்கத்துல இருந்து.
4: சவுண்ட் கம்மியா கேக்குற மாதிரி இருக்குது
0: இப்ப, கேக்குதா?
4: ஓகே
0: சொல்லுங்க. அயப்பாக்கத்துல இருந்து
4: வெங்கடேசன்.
0: வெங்கடேசன் சொல்லுங்க. வெங்கடேசன் சார்.
4: சார், வர்க்கிங் டேல கடிகாரத்தை பார்த்து பார்த்து வேலை செய்வாங்க, டைம் ஸ்லோவா போகும்.
0: அடிக்கடி பாக்குறோம் மத்த நாள்ல, இந்த லீவ் நாள் எல்லாம் பாக்காதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெங்கடேசன் ஃபீல் பண்றாரு. வணக்கம் அமித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
5: நல்லா இருக்கேன்,
0: சொல்லுங்க பத்மாமா.
5: எனக்கு வந்து லீவே கிடையாது.

0: இனிமே கிடையாது.
1: ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்து குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்பவுமே உட்காந்துனா ராத்திரி 10 மணி விட்டு அது கேட்டீங்கன்னா லீவ் எனக்கு கிடையவே கிடையாது,
0: லீவே கிடையாது. நாங்களா லீவ் பண்ணாதான்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, நீங்களா லீவ் போட்டதான் லீவ்,
0: நாங்களா லீவ் விட்டாதான். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித் பார் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோஜி,
0: வணக்கம்.
2: சிவா ஃப்ரம் மறைமலை நகர்.
0: சிவா ஃப்ரம்
2: மறைமலை நகர்.
0: மறைமலை நகர், சொல்லுங்க சிவா.
2: ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே ஏன் குயிக்காக போகுதுன்னா நம்ம நம்ம டைம் எல்லாமே எடுத்துப்பாங்க. இப்போ மற்ற வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கு மட்டும்தான், அவங்களுக்கு தனியாக தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம்.
0: ஓ,
2: சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஆளாலும் கொஞ்சம் ஸ்பெட்டப் பண்ணிப்போங்க. கிட்ஸோட விளையாடுறது, காய்கறி வாங்கிட்டு வரணும், விளையாட போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்கான டைம் வந்து அன்னைக்கு இருக்கவே இருக்காது. அதனால நீங்க எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கே மாட்டீங்க, அதனால உங்களுக்கு குயிக்கா போன மாதிரியே ஃபீல் ஆகும்.
0: இதுக்கு நடுவுல தெரியாம போய் விளையாண்டுட்டு வேற வரணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட.
2: அதுதான் நமக்குமே இருக்கும், ஆனா அது சம் டைம் கட் ஆயிரும்.
0: கட் ஆயிரும். ஓகே, அதனால ஆபீஸ்ல ஒரே வேலையை பாக்குறோம், வீட்டுல நிறைய வேலையை பாக்குறதால வந்து அந்த டைம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு.
2: ஆமா, நமக்காண்டி வேலை எதுவும் பண்ண முடியாது, மீன்ஸ் நமக்கு எந்த டைமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டோம்.
0: முதல் பாடர் பேசலாம் வைரமுத்தவருடைய வரிகள் 102.3 மனங்கள் முழுமையான அதேதான் கொண்டாட்டம்.

0: சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 8:20 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் நீ கொரி நாளில். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம், இந்த லீவ் நாள் விடுமுறை நாட்கள் மட்டும் அப்படியே சர்ன்னு ஓடுற மாதிரி இருக்கே, அதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும், உங்களுக்கு என்ன தோணுது? மனசு தான் காரணம், ஆட்டிடியூட் தான் காரணம். இருந்தாலும் அது எப்படி சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தோணக்கூடிய ஜாலியான விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்லலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். கால் பண்ணி பேசிட்டுருக்கீங்க. அடுத்த நேரம் வணக்கம், வித் பாரதி தமிழகம் இறங்கிருந்து பேசுகிறீங்க.
1: ஆனந்தரே இனிய இரவு வணக்கங்கள், நலம் நலமறியாவல், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி மாலை வணக்கம்னு சொல்ல வந்தீங்க, சரி இரவாயிடுச்சு இரவு வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டீங்களோ.
1: இரவு வணக்கம், முன்னிரவு வணக்கம்.
0: முன்னிரவு வணக்கமா, சரி ஓகே சொல்லுங்க மந்திரமூர்த்தி சார்.
1: அப்புறமா வந்து நம்ம லீவு விடுமுறைன்னு சொன்னா கொஞ்சம் காலையில வி வாக்கப் ஏர்லி மார்னிங் நம்ம கொஞ்சம் கம்மியா தான் தூக்கத்தை, அதாவது நேரத்தை கூட்டி தான் தூக்குவோம். அப்புறமா வந்து அந்த பாட்டுல இருக்கிற மாதிரி ஞாயிறு மதியம் சமையல் உனது துணிகளும் துவைத்திடுவாய்னு வரும் பாத்தீங்களா சாமி படத்துல.
0: ஆமா,
1: அதே மாதிரி செல்ஃப் ஒர்க்கு, அப்புறம் வந்து மனைவி குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து செய்து கொடுக்கறச்சுமே அந்த டைம் அப்படியே போயிடும். அப்புறம் அதை சேர்ந்து சாப்பிடறதே யாரா வர்றதே கொடுக்கறதே டைம் பறந்து போறது தெரியவே செய்யாது.
0: பாட்டா படிச்சீங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறீங்க.
1: அப்புறமா வந்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அது நம்ம ஒர்க்கிங் டேல இன்னைக்கு லீவ் நாள்ல பாத்துக்கலாம், லீவ் நாள்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு லீவ் நாள்ல சில விஷயங்களை நம்ம வந்து நிறைவேற்றோம். அது அப்புறம் வந்து அதை அடிக்கி வைக்கணும், இதை அந்த அதை அந்த செல்ஃபை கிளீன் பண்ணணும், அந்த அலமாரிகளை கிளீன் பண்ணணும், அப்படிலாம் நிறைய திட்டம் போட்டுட்டு ஒரே நாள்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்ம ஜாலியா இருக்கிறதுக்கு வெளியில போய் தின்பண்ட வாங்காம நம்ம வீட்டிலே செய்து கொடுக்கணும்.
0: ஓகே மந்திரம் சார், சுருக்கமா சொன்னீங்கன்னா நிறைய நேரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அங்க மொத்தம் வந்து நிறைய வேலைகள் இருக்கு, வேலை நாட்கள்ல நம்ம வீட்டு வேலை
1: இருக்கு. அப்ப நான் லீவ் நாளைக்கு வந்து டைம் சீக்கிரம் ஓடிடும். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வந்து சென்னையில இருந்து ஜோசபன் பேசுறேன்.
0: சென்னையில இருந்து ஜோசபன், உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க ஜோசபன். பண்ணிட்டீங்களா? ஓகே, ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு கட் பண்ணிட்டாரு. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார், நான் 50 தேவராஜ்.
0: தேவராஜ் சொல்லுங்க. தேவராஜ் சார்,
3: இது விடுமுறைனா என்னது, விடுமுறைனா என்னன்னு கேக்குற அளவுக்கு நான் ஒரு அரசு ஊழியர்னால அந்த விடுமுறை வந்து கொடுக்கறதே கஷ்டம் சார்.
0: ஒருவேளை
3: ஓட்டுநர்னால வந்து எப்ப எந்த நேரம் கூப்பிடுறேன்.

0: ஞாயிற்றுக்கிழமை போனா லீவ் கொடுப்பாங்க.
1: ஓகே,
0: சிடி என்ன அதிகாரிங்க கூப்பிட்டுருவாங்க.
1: ஓகே, இந்த
0: லீவ்ன்றது கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் சார்.
1: ஓகே, சேவை துறை. வணக்கம், மித் பாரத் தமிழகம்.
2: சார், கார்த்திக் பேசுமா?
1: சொல்லுங்க கார்த்திக்.
2: சார், நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கதால ஆல் டேஸ் ஆமா, எல்லாரும் நேரமே போக மாட்டேன்
1: சார், வீட்லயே இருக்கதா. நேரமே இல்ல சார், எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி
2: தான் இருக்கு. லீவ் தான்
1: சார். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், மித் பாரத் தமிழகம். பெரிய விஷயமா இருக்கு, ஒரு நாள் கிடைச்சா அப்படி ரிலீஃபா இருக்கு. ஓகே, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லீவ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குப்பா அப்படின்றாரு. வணக்கம், மித் பாரத் தமிழகம். முத்துமாரி சொல்லுங்க. முத்துமாரி,
3: நினைக்கிறீங்க
1: நீங்க அதிக நேரம் தூங்குறதால சீக்கிரம் போற மாதிரி இருக்குன்றீங்க.
3: ஆமா சார், ஆமா சார்.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், மித் பாரத் தமிழகம். சொல்லுங்க. சொல்லுங்க ஜோசப்.
4: அது ஒர்க்கிங் டேல சார், காலைல எந்திரிக்க 6 மணிக்கு எந்திரிக்கிறான், நைட் 9 மணிக்கு போய்
1: படுக்கிறான். அதனால அது பொறுமையா போகுது. இது எழுந்திரிப்பும் பொறுமையா, என்ன மணி 8 தான ஆகுது.
4: லீவ் டேத்துல பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறதுக்கே 12 மணி
1: ஆயிருது, அதுவே மதியம் வந்துருது. அப்புறம் சாயந்தரம் எழுந்திரிச்சு பல்லு விலைக்கு சாப்பிட்டா முடிஞ்சிருதுன்றீங்க.
4: ஆமா சார், ஆமா சார்.
1: ஓகே, பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுமுறை நாட்கள் சீக்கிரமாக தான் போகுது. சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா விடுமுறை வந்து 2 நாள் இல்லை 1 நாள் தானே இருக்குது. வார நாட்கள் 5 அல்லது 6 நாட்கள் வேலை செய்கிறோம்ல, அதனால தான் சார் அது நீங்கள் சீக்கிரமாக போகுதுன்றிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, 4 நாள் நமக்கு லீவு கொடுத்தாலும் 4 நாளும் சீக்கிரம் போகிறமா தான் நமக்கு இருக்கும். 2 நாள் மட்டும் இல்லை, 1-4 நாள் லீவ் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு பொங்கல் தீபாவளிக்கெலாம் ஊருக்கு போகிறோன்னா எப்படி 1-2 நாள் சேர்த்து தான் லீவ் போட்டு வருவோம். போகும்போது அவ்வளோ ஆர்வமாக இருக்கும், வரும்போது போகலாமா, கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக வைத்த வலிக்கிற மாதிரி இருக்கே, அப்போ தலை வலிக்குதா வலிக்கலையா, ஜூரம் சுடுற மாதிரி இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த 4 நாளும் செல்லுன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி லீவு நாள் அப்படின்னாவே நமக்கு சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். அது வேலை விடுமுறை நாட்கள் 5 நாள் 6 நாள்லாம் தாண்டி அப்படி தான் இருக்கும். வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கூறினால் அவா விடுமுறை நாட்கள் நம்மிடையே விரைவில் போவதெப்படி, வெளியூர் பயணம் மேற்கொண்டேன், விடுமுறை என்னை விட்டு ஓடியது, ஆனந்தம் அப்போது அகன்று போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்சியாக ஓடியது போனது கண்டேன் கொண்டேன் அப்படிலாம் போட்டிருக்காரு. அவர் சொன்னது என்னென்னா, விடைமுறை நாட்டில் வெளியூர் பயணம்லாம் போகிறான் வரேன், ஆனால் வந்து டக்குன்னு விடுமுறை முடிஞ்சவொடனே ஓடி போகுது, ஆனந்தமே போயிடுது எனக்கு அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஜூலை ரீஜா மனோகரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி தான் சார் அந்த சொந்த பந்தங்களோடு உரையாடி மகிழும் போது கடை கடை கடனும் நேரம் போகிற மாதிரி இருக்குது. என்னடா நாள் இப்படி சீக்கிரமாக ஓடுது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். கரெக்டு தான், ஒரு ஜாலியாக இருக்கிறதால சீக்கிரமாக போதும் அப்படின்னு சொல்லி ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காரு. அடுத்த பாட்டு வந்துருக்கு, சங்கர் மகாதேன், ஹரிணி, விஜய் மற்றும் சவிதா இவங்களோட குரலை யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் மியூசிக்கில் மஜா படத்துலேருந்து பாட்டு இருந்துட்டுருக்கு. இந்த பாட்டில் வந்து இந்த பல்லவி சரணம் முடிஞ்சு இன்டர்லோடு இடைச்சிறுகள் இசைன்னு ஒன்று வரும் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சரணம் முடிஞ்சு வரும் பாருங்கள். அடடா, சரணம் பல்லவின்னு என்னென்னமோ பேசுகிறியப்பா அப்படின்னீங்களா, சரணம் முடிஞ்சு இந்த இன்டர்லோடில் ஒரு புல்லாங்குழு வச்சிருப்பாரு பாருங்க, அடடா அப்படி இருக்கும் கேட்குறதுக்கு. டொடன் அதை கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது வித் பாரத் தமிழகம் 102.3 மணங்கட முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: டே தம்பி, அந்த 10x12 ஸ்பேனர் டே, அப்படியே அந்த வண்டிக்கு காத்த பிடிச்சு விடு.
1: இவன் வேற உட்காந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கிட்டு இருக்கான்.
0: என்னடாங்க சத்தம்?
2: அது ஒண்ணும் இல்லனே, எப்படி எப்பயுமே இப்படி ஜாலியா சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அது அண்ணங்கிட்டே கேளுறா.
2: சொல்லுங்க.
0: சுறுசுறுப்பா இருக்க, பிடிச்ச வேலையே செய்யற, நேரத்துக்கு சாப்பிடுறேன், மனசு ஜாலியா வச்சிருக்க, இதோ இவன் இருக்கான்.
2: இவன் என்ன தானே சொல்றீங்க?
0: எப்படி உட்காந்துட்டே வேலை வாங்கல?
2: அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லுங்கண்ணே.
0: இவனா இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, இந்த எஃப்எம் தான்டா சொல்றேன்.
2: எஃப்எம்னா?
0: எஃப்எம்னா விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தான்.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தான்.
0: கொண்டாட்டம் தான்.
3: எட்டு மணி 32 ஆகிட்டு இருக்கு, கேட்டு இருக்கோம், நீ கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கோம். லீவு நாள், விடுமுறை நாட்கள் மட்டும் நமக்கு சல்லுன்னு சீக்கிரமா போற மாதிரி இருக்கு. அதுக்கு என்னதான் ஜாலியான காரணம் இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஹேமலதா ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஷ்டப்பட்டு வேலை செய்தால் எந்த வேலையும் கஷ்டமாக தெரியாது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு வேலையை வந்து நம்ம பிடிச்சி செய்யணும். இப்போ வேலைக்கு போறது அப்படின்றது ஒரு கட்டாயம், ஒரு சம்பாதிக்கணும், போகணும், பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்துக்காக நம்ம போறோம். வீட்டு வேலை செய்யும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜாலியா ஒரு மனசுக்கு பிடிச்சி நம்ம செய்கிறோம் அப்படின்றதால அது சல்லுன்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இல்லத்தரசிகளுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் வந்து ரொம்பவே ஒரு பெரிய டாஸ்க் தான். நடராஜன் சுப்பையா புத்தகாரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை நாட்களில் வேலைகள் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, போனோமா காலையில் சிஸ்டத்தை நல்லா ஆன் பண்ணோமா, பாஸ்வேர்டு மறந்து போனாலுமே ஞாபகப்படுத்தி பாஸ்வேர்டெல்லாம் போட்டோமா, அப்படி ஆன் பண்ணதுக்கப்புறம் வேலை நாட்களில் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் லீவ் நாள் அப்படி இல்லை, நிறைய கமிட்மெண்ட்டு. காலையில் எழுந்திரிச்சா கடைக்கு போகணும், காய்கறி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், மளிகை பொருள் வாங்கணும், அப்புறம் எங்கேயா மதியம் சாப்பிட போகணும், அப்புறம் வந்து எதனா ஒரு மாதத்துக்கு ஒரு தட்டி

0: தேட்டரு போகணும், பீச் போகணும், இப்படி சொல்லி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு நிறையா இருக்குது சார். துணி துவைக்கணும், துணியை காய போடணும், காய போட்ட துணியை மழை பெஞ்சால் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அப்படியே எங்கப்பா வேலை நிறையா இருக்கிறதால அந்த லீவு நாட்கள் வந்து சல்லுன்னு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து சொல்லியிருக்காரு. நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நல்லா
0: இருக்கேன், சொல்லுங்க நரசிம்மன் சார்.
1: நான் வேலைக்கு போனாக 12 மணி ஆகுது, ஒரு நாள் அரமா
0: இருக்கான்
1: வீட்டுல. இல்ல இல்ல, ஒரு மேடம் சொன்ன மாதிரி நான் 10 மணிக்கு 11 மணிக்கு ஆகுதுங்க காலை டிஃபன் காலு.
0: டிஃபன் தர மாட்டாங்களா?
1: மனசு சந்தோஷம் சார்.
0: மனசு சந்தோஷம்
1: சந்தோஷம். ஆமா சந்தோஷம்ல டைம் போதே தெரியாது சார்.
0: ஓகே. வணக்கம் மித் பாரத் தமிழ்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம்.
2: கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன், சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார்.
2: நான் வந்து சென்ட்ரல் கம்பெனி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன், 7 வருஷம் ஆகும் சார். ஒர்க் பண்ண சொன்ன 2 நாள் லீவ் சொல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மறுபடியும் வேலை செய்யறது ஜாலியா வேலை செய்யும்.
0: இப்ப உங்களுக்கு வேலைக்கு போறது ஈஸியா இருக்கு, அது சீக்கிரம் போற மாதிரி இருக்கு. லீவ் நாள் தான் உங்களுக்கு பொறுமையா போகும்.
2: பாப்பா சார், லீவ் போறது வீட்டுல தான் பட்ஜெட் தான் சார்.
0: அதான் நான் சொல்லல, எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது. உங்களுக்கு வேலைக்கு போறதான் ஜாலியா இருக்கு. அங்க போனோமோ ஒரு சேரை போட்டு உட்காந்தோமான்னு ஒரு இடத்துல 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். ஓகே. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: சாருங்களா?
0: ஆனந்தி தான். யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க புஷ்பா. சொல்லுங்க புஷ்பா.
3: நமக்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவுன்னா ஒரு சந்தோஷம். எல்லாம் ஏன்னு கேட்டா ஞாயிற்று ஜாலியா நிற்கிறேன் வீட்டுல. எந்த சினிமா போனோம், எங்க வெளியே போனோம்னு. இந்த கிராமத்துல இருக்கவங்கலாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும்
0: உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப பிரேக்கே கேக்குது, கொஞ்சம் டவர் இருக்கிடமா வந்து பேசுங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க.
4: கோவூர் லவ்லி.
0: லவ்லி, சொல்லுங்க லவ்லி சார்.
4: ஐயா சார், நான்
0: சந்தோஷமா இருக்கு. ஓகே. உமரண்டி கால் பண்ணதுக்கு ஆண்டர்நாச் காட்டு பக்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுமுறை நாட்கள் சீக்கிரம் சென்று விடுகிறது என்பது சொல்லுவதை நீங்கள் சொல்வதை நான் உண்மைதான் என்று நான் ஒற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. ஏன்னா விடுமுறை நாட்களில் தான் சார் வெளி வேலைகள் அதிகமாக இருக்கும், அதனால் சீக்கிரம் ஓடிடும். அன்றைக்கி தானே சரி பார்த்துக்கலாம், லீவ் நாளில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாவாட்டுறது, அப்புறம் துணி துவைக்கிறது, அப்புறம் வெளியில் எங்கேனாச்சும் போய் அப்போ ஒரு வீடு கீடு வாங்கணுன்னா ஒரு இடம் பார்க்க போகிறது, இல்லை எதனா உனக்கு என்னமோ ஒன்று லீவுன்னு கல்யாணமே இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சா தானே சார் கும்பல் வருது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா லீவ் நாளில் தான் அதிக வேலை இருக்கிறதால ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போகிறதால டப்புன்னு சீக்கிரம் ஓடி போகிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி ஆடராஜ் காட்டு பக்கத்துலேருந்து சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக்கில். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
5: வணக்கம். வணக்கம். சுந்தரமூர்த்தி சென்னை குளத்துலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சுந்தரமூர்த்தி சார்.
5: ஆனந்தமாய் ஒரு மணி நேரத்தை கொண்டு போகும் திரு ஆனந்தனுக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். இரவு வணக்கம் சார்.
5: இரவு விடுமுறை நாட்டில் வருவதற்கு முன்னே ஒரு சந்தோஷம்
0: தான். சந்தோஷம்
5: வந்த பின்பு பார்த்தீங்கன்னா வேலை சரியா இருக்கு இல்லையா, மறுபடியும் ஏதோ ஒரு வேலை திங்கக்கிழமை வந்துடுது ஒர்க்கிங் டே போனது சொல்லி இதே நினைச்சுனே போயிருந்தேன் வந்தனால. இருந்தாலும் என்ன பயன்னு சொன்னீங்கன்னா, விடுமுறை நாட்கள் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம், அலாரம் வைக்க தேவையில்லை, அதிகம் தூங்குறோம், வேலைகளை மெல்லமா செய்யலாம். வெளியே போவது வேறு, துணி துவைத்தல், எண்ணெய் துவைத்து குடித்தல், சுத்தம் வேற வருவாங்க, வீட்டை சுத்தம் செய்யலாம். அதனால நேரம் போறதே தெரியலையா, திருப்பி மறுநாள் ஸ்கூல் ஆபீஸ் போன வந்துருது. அங்க வந்து
0: அப்ப ஆபீஸ் போனா தூங்க முடியறது இல்ல.
5: வணக்கம்
0: மித் பாரத் தமிழகம்.
6: நண்பர் ஆனந்த் அவர்களுக்கு இரவு வணக்கம்.
0: நம்பர் கேட்டீங்களா, நண்பர் சொன்னீங்களா?
6: நண்பர்
0: நண்பர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
6: சார். எனக்கு வாரம்பெல்லாம் வேலைக்கு போவோம் சார், ஆபீஸ் போவோம்.
0: சரி,
6: அந்த நாட்டிகேமா ஏன் வந்ததுன்னு எனக்கு இருக்கும் சார். கேட்டாக்கா வீட்டுல இருக்குங்க, அந்த அதை வாங்கி வாங்கிட்ட
0: வாங்கிட்டு
6: 11 மணி ஆயிடும்
0: சார். சும்மா ஞாயிற்றுக்கிழமனாவே பக்குன்னு இருக்கும் பாருங்க, பிபி மாத்திரம் வாங்கி கையில வச்சு பண்ற மாதிரி
6: வருது சார். மீதி நாள்ல நாட்டிகேமா

0: ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார்.
1: உங்களுக்கு லீவ்னாலே வந்து ஆபீஸ் தான் சீக்கிரம் போகுது.
0: ஆமா சார்,
1: 6 மணி 6 ஆச்சுன்னா ஐயோ 6 ஆச்சு வீட்டுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி.
0: சார் நன்றி சார், வாய்ப்பு
1: நன்றி. சூளை ரீஜா மனகரன், ஆமாம் சார் அப்படிதான் போகுது. சொந்த பந்தங்களோட உரையாடு மகிழும் போது நாட்கள் கடகடகமே செல்வது போல் இருக்கும். ஏன்டா நாட்கள் இப்படி ஓடுது அப்படின்னா நாங்கள் எண்ணியது உண்டு. அது சரிதான், ஆனால் நீங்கள் அது ஏன் இப்படி ஓடுதுன்ற அளவுக்கு நீங்கள் டப்புனு இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சூளை ரீஜா மனகரன் சொல்லியிருக்காரு. சாமுராய படத்துலேருந்து நித்யஸ்ரீ, மகாதேவன் மற்றும் துசாரா இவங்களோட குரலில் அரிஜரஜ் மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கே கேட்டுடுவாங்க.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு. நினைவுகளில் நிழலாடும் இசை, இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: எட்டு மணி 45 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம், நீ கோரி நாளில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த லீவ் நாள் அப்படின்றது வந்து சர்ன்னு சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கே, அப்படி தான் உங்களுக்கும் இருக்கா? இல்லை இல்லை, எனக்கு வேலை நாள் தான் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது, லீவ் நாள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஜாலியாக கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அடுத்த நேர் வந்து லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து. சொல்லுங்க ராஜலட்சுமி.
2: முடிஞ்ச வரைக்கும் அவுட்டிங் போறத அவாய்ட் பண்ணிடணும். நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போகணும்னா அவங்க முக்கியமானவங்களா இருந்தாங்க, அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டி யாராவோ நம்ம வீட்டுக்கு அவங்கள வர வச்சுக்கலாம்.
1: வண்டி ரிவர்ஸ் இருக்கிறதுக்குள்ள லீவ் முடிஞ்சிருதுங்கிறீங்களா?
2: அதுதான், நீங்க நேரம் சீக்கிரமா போற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு சொல்றேன்.
1: உங்களுக்கு உங்களுக்கு எப்படி போகுது? மத்தவங்களுக்கு விட்டுருங்க, உங்களுக்கு எப்படி போகுது?
2: என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், வெளியில போறத நான் வந்து லீவ் அன்னைக்கு வெளியில போறத விரும்ப மாட்டேன்.
1: விரும்ப மாட்டீங்க? லீவ்னாவே வீட்டில் இருப்போம் ஃபேனை போட்டுக்கிட்டு.
2: ஆமா, ஃபேனை போட்டுக்கிட்டு பிடிச்சத தயார் பண்ணி சந்தோஷமா குடும்பத்தோட உட்காந்து பேசி விளையாண்டு அதே மாரி டயத்தை பண்ணோம்னாலே ஓரளவு நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கிறாப்புல தோணும்.
1: அங்கதானே இடிக்குது, குடும்பத்தோட உட்காந்து பேசினா 5 நிமிஷம் ஒரு மாதிரி பேசி இழுத்துட்டு போயிருவ.
2: அது சண்டை வந்தாலும் அது நம்ம குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கும் சார். அது வந்து அது ஒரு கேம் மாதிரி தான்.
1: கேம் மாதிரியா?
2: நீங்க அனுப்பிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம் சார.
1: வணக்கம்.
3: வந்தூர் கோபால் வெங்கடேஷ் சார்.
1: வெங்கடேஷ்.
3: ஆமா
1: சொல்லுங்க வெங்கடேஷ் சார்.
3: லீவ் கட்சா வந்தூர் வந்து ட்ரெயின்ல போயிருங்க சார்.
1: ட்ரெயின்ல போயிருவீங்களா?
3: ஆமா சார்.
1: ஓகே, அவ்வளோதான். அதான் ட்ரெயினில் தான் போவீங்க, சீக்கிரமாக போதா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு எப்பயும் போல தான் இருக்குன்றீங்களா? ஓகே, இப்பயும் வண்டலூர் தாண்டி போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், டவர் இல்லைன்னு நினைக்கிறேன், விட்டு விட்டு
4: கேட்குது. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சார்.
1: சொல்லுங்க முள்ளக்காடு பாபு சார்.
4: அதாவது சார், விடுமுறை நாட்டு வந்து குயிக்காக போயிருது சார்.
1: போயிருது.
4: ஆமாம், அதாவது சார், மக்கள் நம்ம லீவு எழுதிட்டு அசால்ட்டு தூங்குறோம்.
1: தூங்குறீங்க?
4: தூங்கிட்டே
1: இருக்கிறதால அப்படி இருக்கு. ஓகே, சுற்றுலா போனாலும் அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் தூங்கிடுறாங்க சார், நீங்க போய் சுத்திட்டு வாங்க.
4: வணக்கம்
1: வித் பாரதி தமிழ்.
5: ஹலோ.
1: வணக்கம்
5: ஆனந்த் சார், சைதாப்பேட்டிலேருந்து.
1: சொல்லுங்க சைதாப்பேட்டிலேருந்து ஆனந்த் சார்.

0: ரெண்டு இடத்துல வேலைக்கு செய்யறதுனால சார், ஆபீஸ் ஞாயிற்றுக்கிழமை லீவு, இப்போ நைட்டு வேலைக்கு போகிறது ஈக்குவலாக போயிடுது சார். எனக்கு வந்து அது லீவ் மாதிரியே தெரியல சார்.
1: தெரியல, லீவ் மாதிரியே தெரியல. எது ஞாயிற்றுக்கிழமை எது திங்கக்கிழமனே தெரியல நைட் ஷிஃப்ட்டுங்கிறதால.
0: நைட் ஷிஃப்ட்டும் பார்க்கறதுனால சார், ரெண்டு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுனால வந்து அதில் இதாகிடுது சார, சரியாயிடுது சார்.
1: திடீர்னு மறந்து போய் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பி இருக்கீங்க.
2: இருக்காங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. மீரா வெங்கட்ராமன் வந்து எனக்கெல்லாம் விடுமுறை தான் இல்லைனாலும், என் குழந்தைங்களுக்கு விடுமுறை நாட்களில் வந்து நிறைய படம் பார்க்குறோமா, ஒரே இடத்துல ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்கோமா, சல்லுன்னு முடிஞ்சு போகுது டைம்ன்றிருக்காங்க. கலில் அமுது புன்னேரிலேருந்து எனக்கு வீட்டில் தான் சார் டைம் போக மாட்டேது. நீங்கள் சொல்கிறதுலாம் சரியில்லை சார், எனக்கு வீட்டில் இருந்தால் தான் டைம் போகிற மாதிரியே தெரியல. எப்படா விடுவாங்க சாப்பிட்டு கிளம்பிடலாமான்னு. ஆனால் நான் கடைக்கு போய் உட்காந்தேன்னா நைட்டு 10-11 மணி ஆனாலும் எனக்கு சாயந்தரம் 4 மணி ஆகிற போகிறது தான் இருக்கும். டைம் போகிறதே தெரியாது எனக்கு. என் கடையில் வேலை செய்யும்போது டைம் போகிறதே தெரியாது. வீட்டுக்கு போனேன்னா திக்கு திக்குன்னு இருக்கும் சார், ஒரு ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி. அவருக்கு லீவ் நாள்லலாம் வந்து டைமே வந்து போக மாட்டேதுன்னு சொல்லியிருக்காரு. ராஜேஸ்வரி சுந்தரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட இல்லை பெண்களுக்கு தான் சார் வேகமாக போகிற மாதிரி இருக்குது இன்னும் டைமு. எல்லா பக்கமும் எல்லாத்துக்கும் மாஞ்சி மாஞ்சி மாஞ்சின்னு அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாஞ்சி மாஞ்சி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ராஜேஸ்வரி. தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா அவங்களுடைய குரலில் 5 ஸ்டார் படத்துலேருந்து கபிலன் வரிகளில் பரசுராம் ராதா மியூசிக்கில் பாடல்

0: 8:55 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நிமிஷோட நிறுவப்பதியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் விபத் பாரதி தமிழகம்.
1: வீட்டுக்கு
0: போறேன். வணக்கம் வணக்கம் எதையே பிடிச்சா அமுக்குறீங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க
2: பேசுறீங்க?
0: பொன்ராஜ் சார்.
2: சொல்லுங்க
0: பொன்ராஜ் சார்.
2: அதாவது எனக்கு வந்து லீவுலே கிடையாது சார். 24 hours நைட்டு 12 மணிக்கு அதாவது அவர்த்த சொன்னார். சண்டை எது திங்கக்கிழமை எதுவும் மண்டே எதுவும் தெரிய மாட்டேங்குது.
0: ஏன்னா வந்து சொன்னாதான் பத்திரிகை பார்த்துட்டு வா, இன்னைக்கு முகூர்த்தமானு கிளம்பி போவீங்க.
3: சைதாப்பேட்டை
0: பேர் சொல்லுங்க சார்.
3: நல்லா சாப்பிட்டு ஏதோ கூப்பிட்டாங்கன்னா
4: வீட்டு தோட்டம் இருக்கு சார், அதுல பொழுது போயிரும். ஆனா தூங்க மாட்டேன் சார். ஒரு நாள் லீவ்னா பகல தூங்க மாட்டேன் சார்.
0: தூங்க
4: மாட்டீங்க,
0: அதனால உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லா நாளும் 24 மணி நேரம் தான் ஓடுது அப்படின்றீங்க.
4: ஆமாம் சார், நன்றி சார், வாய்ப்பு.
0: வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
5: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்,
5: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே பிரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
5: எங்களுக்கு லீவே கிடையாது சார். வருஷத்துல ஒரு நாள் இப்போ காணும் போது தான் லீவு.
0: அவ்வளோதான்.
5: அந்த லீவு வந்து அங்கே வந்துட்டு வேலை சரியாப்போம். வீட்டில் பின்னால் பழக்கடை வேலை க்ளீன் பண்ணுறது இது பண்ண சரியாப்போம்.

0: நண்பர்களை பார்த்துட்டு என்னப்பா ஓகே, நான் வந்ததை சொல்லிடுறேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். வணக்கம்.
1: வணக்கம் சார், ராவடியிலேருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
1: இந்த வெள்ளி சனி வரும்போதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சார்.
0: ஞாயிற்றுக்கிழமை
1: திங்கக்கிழமை பிறந்த உடனே ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சோன்னு
0: ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சோன் இருக்கு. இதுக்கு எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமையே வச்சிருக்கலான்றீங்க.
1: நன்றி.
0: ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித்பார் தமிழகம். வணக்கம், பேசலாம் பேச வேணாமா? ஓகே, நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துடும். நீங்கள் நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணி பேசுனீங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து பாட்டு நல்லாயிருக்கு இப்படி இப்படின்னு எமோஜி லைக்ஸு கமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கீங்க. லைக்ஸு கமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிகளோட, கால் பண்ணி பேசின எல்லாத்துக்கும் நன்றிகளோட, மீண்டும் உங்களை வந்து 9:05 எண்ணினிய புண்ணிலாவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட்யூண்டாக கேட்டுருங்க வித் பாரதி தமிழ் 102.3. இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க நீ கோரினால் வித் மீ, நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் 102.3 மனங்கிற முழுமையை ரட்டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:00, விவித் பாரதி தமிழ் 102.3 இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: தமக்கை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனுக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தங்களுக்கெல்லாம் தமக்கை என்பதை விளங்க வைத்துக் கொண்டிருந்தாள். அதற்கு பதிலுரைத்த போது அருள்மொழிவர்மன், அக்கா, இதெல்லாம் எப்படி நேர்ந்திருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரிகிறதா? நம் பெரியம்மா இறந்து விட்டதாக தந்தை எண்ணுவதற்கு காரணம் என்ன? நந்தினி அனாதையைப் போல எங்கேயோ யார் வீட்டிலோ வளர்ந்து இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்ன? அதை பற்றியெல்லாம் நான் இரவும் பகலும் யோசித்து வருகிறேன். ஆனால் இன்னமும் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ரகசியங்களை அறிந்தவர்கள் இப்போது இரண்டு பேர் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாட்டி செம்பியன் மாதேவிக்கு ஏதோ விஷயமும் தெரிந்திருக்கிறது. முதல் மந்திரி அனிருத்தருக்கு எல்லா விஷயம் தெரிந்திருக்கும் என தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் இரண்டு பேரிடமிருந்தும் நாம் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. அனிருத்தருடைய சீடன் ஆழ்வார்க்கடியானுக்கும் ஓரளவேனும் தெரிந்திருக்க வேண்டும். அவன் குருவை மிஞ்சியவன், வாயை திறக்கவே மாட்டான். தம்பி, அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இப்போது அவசரமும் இல்லை. நந்தினியினால் நம் குலத்துக்கு விபரீதமான அபாயமும் அபகீர்த்தியும் ஏற்படாமல் தடுப்பதுதான் இப்போது முக்கியம். வந்தியத்தேவர் சொன்னார், பழுவூர் ராணி மீன் சின்னம் பொறித்த மின்னலைப் போல ஒளிரும் வாள் ஒன்றை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. அதை கேட்டதிலிருந்து என் நெஞ்சு பதைத்து கொண்டே இருக்கிறது. தான் பிறந்த குலம் சோழகுலம் என்பதை அறியாமல் பழுவூர் ராணி ஏதாவது செய்துவிடப் போகிறாளோ என்று கவலையாயிருக்கிறது. பழுவூர் ராணியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் என்ன? சொன்னாலும் என்ன பயன் ஏற்படுமோ தெரியாது. நம்மிடமெல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும் ஆகும். ஆனால் நமது கடமையை நாம் செய்துவிட வேண்டியதுதான்.
1: அதற்காக வந்தியத்தேவரை நீ அனுப்பியிருப்பது சரிதான்.

0: ஆனால் தந்தையிடமும் தெரிவிக்க வேண்டாமா? அவர் எதற்காக உடல் வேதனை போதாதென்று மனவேதனையும் பட்டு கொண்டிருக்க வேண்டும்? நாம் உடனே தஞ்சைக்கு புறப்படலாம் அல்லவா?
1: கூடவே கூடாது தம்பி. 2 நாளில் தஞ்சைக்கு நான் புறப்படுகிறேன். ஆனால் இந்த சூடாமணி விகாரத்தில்தான் நீ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும்.
0: ஏன் அப்படிச் சொல்லுகிறாய்? தந்தையின் கட்டளையை மீறி என்னை இங்கே இன்னமும்

அதன் விளைவுகள் என்னாகுமோ தெரியாது. உடனே உனக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள். தஞ்சை கோட்டையையும் அரண்மனையையும் முற்றுகை போடுவார்கள். ஏற்கனவே மனம் புண்பட்டிருக்கும் தந்தையின் உள்ளம் மேலும் புண்ணாகும். தம்பி, ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று உன்னை நான் வரச் சொல்லி ஓலை எழுதினேன். அதே காரணத்துக்காக இப்போது நீ திரும்பி இலங்கைக்கு போய்விட்டால் நல்லது என்று நினைக்கிறேன். அக்கா, அது ஒரு நாளும் இயலாத காரியம். நம் தந்தையை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன். தஞ்சைக்கு நான் ரகசியமாக வருவது நல்லது என்று நினைத்தால் அப்படியே செய்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். அவரிடம் என்னை காப்பாற்றிய காவேரி அம்மன் யார் என்பதை சொல்ல வேண்டும். அதையெல்லாம் நானே சமயம் பார்த்து சொல்லிவிடுகிறேன். நீ வந்துதான் தீர வேண்டுமா? நேரில் பார்த்த நானே சொன்னால் தந்தைக்கு பூரண நம்பிக்கை ஏற்படும். என் மனமும் ஆறுதலடையும். பெரியம்மாவை அழைத்து கொண்டு வருவதற்கு அவருடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்வேன். அருள்மொழிவர்மா, உன் இஷ்டத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் இன்னும் ஒரு வார காலம் சூடாமணி விகாரத்தில் இரு. நான் முன்னதாக தஞ்சைக்கு போகிறேன். நீ வந்திருப்பதாக தந்தையிடம் அறிவித்துவிட்டு செய்தி அனுப்புகிறேன். தம்பி, நான் இங்கே உன்னை தேடி வந்தது உன்னை பார்ப்பதற்காக மட்டுமல்ல, உன்னிடம் ஒரு வரம் கோரி பெறுவதற்காக வந்தேன். அதை நிறைவேற்றி வைத்துவிட்டால் பின்னர் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆண் பிள்ளைகள் அபாயத்துக்கு உட்பட வேண்டியவர்கள்தான். வீர சௌரிய பராக்கிரமங்களின் இணையில்லாதவன் என நீ புகழ் பெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் மறுபடி நீ உன்னை அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பீடிகை எதற்கக்கா? நீ சொல்லுவதை என்றைக்காவது நான் மறந்ததுண்டா, மறுத்ததுண்டா? மறுத்ததில்லை. அந்த நம்பிக்கையோடுதான் இப்போதும் கேட்கிறேன். ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, கல்யாணம் செய்து கொள்வான் என்றும் தோன்றவில்லை. சுந்தர சோழரின் குலம் உன்னால்தான் விளங்க வேண்டும். என் விருப்பத்தை இந்த விஷயத்தில் நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும். உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் சம்மதித்தால் எனக்கு பிரியமான பெண்ணை மணந்து கொள்ள நீ சம்மதம் கொடுப்பாயல்லவா? இது என்னை இப்படி கேட்கிறாய்? 20 ஆண்டுகளாக நம் விருப்பங்கள் மாறுபட்டதில்லை. இதிலே மட்டும் தனியாக எதற்கு சம்மதம் கேட்கிறாய்? அக்கா, அதற்கு காரணம் இருக்கிறது. நான் மணந்து கொள்ளும் பெண் நான் காணும் பகற்கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒத்தாசையாயிருக்க வேண்டும் அல்லவா? தம்பி, உன் பகற்கனவுகளை ஒரு பெண்ணின் ஒத்தாசை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளவா ஆசைப்படுகிறாய் என்றாள் குந்தவை. அந்த சமயத்தில் ஐயோ ஐயோ, அக்கா அக்கா என்ற அபயக் குரல் கேட்டது. குரல் வானதியின் குரல்தான். நந்தி மண்டபத்தில் அமர்ந்து இளவரசனும் குந்தவை தேவியும் பேசிக் கொண்டிருந்த போது, வானதி தூணோருமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தபோது, கால்வாயில் படகில் காத்து கொண்டிருந்த பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் முக்கியமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது. அமுதா, ஒன்று நான் உன்னை கேட்கப் போகிறேன். உண்மையாகவே பதில் சொல்வாயா என்றாள் பூங்குழலி. உண்மையை தவிர என் வாயில வேற ஒன்றும் வராது பூங்குழலி. அதனாலே தான் 4 நாளாக நான் யாரையும் பார்க்காமலும் பேசாமலும் இருக்கிறேன் என்றான் அமுதன். சில பேருக்கு உண்மை என்பது வாயில் வருவதில்லை. இளவரசருக்கு ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போனானே அந்த வந்தியத்தேவன், அப்படிப்பட்டவன். ஆனாலும் அவன் ரொம்ப நல்லவன். அவன் யாரையும் கெடுப்பதற்காக பொய் சொன்னதில்லை. உன்னை பற்றி அவன் ஒன்று சொன்னான். அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி அவன் உண்மை இல்லாததை சொல்றதுக்கு காரணம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னது என்னவென்று சொல். நீ என்னை பத்தி ரொம்ப புகழ்ச்சியா பேசினதா சொன்னான். அது முற்றிலும் உண்மை. நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாக சொன்னான். என்னை நீ மணந்து கொள்ள விரும்புவதாக சொன்னான். அவ்விதம் உண்மையில் அவன் சொன்னானா? ஆமாமுதா, அவனுக்கு என் நன்றியை தெரிவிக்க வேண்டும். எதற்காக? நானே உன்னிடம் என் மனத்தை திறந்து தெரிவித்திருக்க மாட்டேன். அவ்வளவு தைரியம் எனக்கு வந்திராது. எனக்காக உன்னிடம் தூது சொன்னான் அல்லவா, அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானா? உண்மைதான் பூங்குழலி, அதில் சந்தேகமே இல்லை. உனக்கு என்னிடம் ஏன் ஆசை உண்டாயிற்றமுதா? அன்பு உண்டாவதற்கு காரணம் சொல்ல முடியுமா? யோசித்து பார்த்து சொல்லேன். ஏதாவது ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும்? அன்பு

0: ஏன் ஏற்படுகிறது, எவ்வாறு ஏற்படுகிறது என்று இதுவரை உலகில் யாரும் கண்டுபிடித்து சொன்னதில்லையே பூங்குழலி. ஒருவருக்கொருவர் அழகை பார்த்து ஆசை கொள்வதில்லையா? அழகை பார்த்து ஆசை கொள்வதுண்டு, மோகம் கொள்வதும் உண்டு. ஆனால் அதை உண்மையான அன்பு என்று சொல்ல முடியாது. அது நிலைத்திருப்பதும் இல்லை. சற்று முன் வந்தியத்தேவன் என்று சொன்னாயே, அவன் என்னை பார்த்தவுடன் என்னிடம் சிநேகிதம் கொண்டு விட்டான். அவனுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். என் அழகை பார்த்தா என்னிடம் அவன் சிநேகிதமானான்? ஆனால் உன் சிநேகிதன் என் அழகை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தான் இல்லையா? உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100% அதிகம் வர்ணித்தான், அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக் கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம். இதிலிருந்து அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏற்படுகிறது அல்லவா?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஒரு கூற்றை உறுதிப்படுத்த 3 வழிகளை முன்னோர் வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆட்சி, ஆவணம், காட்சி. ஒன்றின் உரிமை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இதை ஆராயிறது ஆட்சி. எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை பரிசீலிப்பது ஆவணம். நேரில் பார்த்த சாட்சியை நேரடி ஆதாரமாக எடுத்துக்கொள்வது காட்சி. அருள்மொழிவர்மனை சிறைப்பிடிக்க 2 கப்பல்கள் வந்திருக்கிற செய்தியை இலங்கை சேனாதிபதி தெரிவித்தாலும், நேரில் பார்த்த பூங்குழலியே கொஞ்சம் சிரமப்பட்டாலும் சொல்ல வச்சதை பார்த்தோம். தஞ்சாவூர் அரண்மனையில் பராந்தக தேவர் நாடகம் நடந்த இரவு சக்கரவர்த்தியின் படுக்கை அறையில் பெரிய பழுவேட்டரையர் முன்னிலையில் நந்தினி நடத்தின நாடகத்தை நேரில் கண்ட வானதியை இளவரசருக்கு விவரமாக சொல்ல சொன்னா குந்தவை. நண்பர்களோ உறவினர்களோ ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த ஆட்சி, ஆவணம், காட்சி. இந்த 3 வழிகளை அல்லது அவற்றில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி நிலைநாட்டுறதுல அவங்க காட்டின அக்கறை மெய்சிலிருக்க செய்யுது இல்லையா? வானதியை உலாவி விட்டு வர அனுப்பின பிறகு குந்தவை உரையாடலை தொடர்ந்தது எங்க வனிச்சோம். நந்தி மண்டபத்துக்கு அருள்மொழிவர்மர் வந்து சேர்ந்ததும் அவரை வரவேற்க குந்தவை போன போது, நாணத்தின் காரணமா வானதி தூணுக்கு பின்னால மறைஞ்சும் மறையாமலும் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்தோம். அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிவேன். இந்த இடத்துல குறுக்கிட்டு, இல்லாவிடில் இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேர்ந்த நமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றா குந்தவை. இதே சமயத்தில் கால்வாயில் படகுல காத்துக்கிட்டு இருந்த பூங்குழலிக்கும் சேந்தனமுதனுக்கும் நடந்த உரையாடலை தமக்கே உரிய பாணியில் சொல்கிறார் ஆசை. வந்தியத்தேவனை பற்றி பேச்சு வருது. உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100% அதிகம் வர்ணித்தான், அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக் கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம். இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்று ஏற்படவில்லையா? நல்லது. அக்கா சொன்ன விஷயங்கள்ல எதை முதல்ல செய்ய போறார் பொன்னியின் செல்வர்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இரவு அமைதிகள் பிறந்த மெட்டு, இதயம் முழுவதும் நிறைந்த பாட்டு.

நினைவுகளில் நிழலாடும் இசை. இந்த இசையின் பின்னால் இருக்கும் கலைஞரின் வாழ்க்கை பயணத்தை அறிய இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல்

0: நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரத் தமிழகம் 102.3. இனி இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழர் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது. நேரம் 9:15 ஆகிட்டுருக்கு. அந்த மறுபடியான இரவு வேளையில் என் இனிய பொன்னிலாவில் வணக்கம் சொல்லியிருந்த நான் ஆர்ஜே ஆனந்தியதான். என் இனிய பொன்னிலாவில் இந்த நேரத்துக்கு ஏற்ற மறுபடியான மென்மையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரக்கூடிய பாட்டு வந்து நமக்கு வந்து ஒரு சில ஓசைகள் வந்து நம்ம அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பைக் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பைக் சவுண்டு வந்து அதே பிராண்டில் நிறைய பைக் இருக்கும். ஆனால் அந்த ஒரு டொட்ட டொட்ட டொட்ட டொட்ட டொட்டன்னு ஒரு புல்லட் சவுண்டு வந்துன்னா அப்பா தான் வராரு, அண்ணன் தான் வராரு, சித்தப்பா தான் வராரு, ஓடுங்க அப்படின்ற மாதிரி சவுண்டை கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரி இந்த வளையல் சத்தம், கொலுசு சத்தம் இதெல்லாம் வந்து கேட்கும்போதே வந்து இது நம்ம வாங்கி கொடுத்த கொலுசு மாதிரியே இருக்கே, சலுக்குன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே போய் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னா நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம்ல, அங்கே போய் அது பதிஞ்சிரும் அந்த சவுண்டு. அப்படி வந்து ஒரு சலங்கை ஓசையோட ஒரு கொலுசு ஓசையோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் அந்த நேரத்தில் கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் இதயம் படத்துலேருந்து இளையராஜா அவருடைய இசையில் வாலி அவருடைய வரிகளில் பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். என்னென்ன பொண்ணிலாவில் முதல் பாடலை கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிடமும் ஏனட்டம் கொண்டாட்டம்.

9:21 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் என்னென்ன பொண்ணுலாவில் முதல் பாடலே ரொம்ப மென்மையான மெரடியான பாடலாக கேட்டு முடிச்சோம். அந்த மாதிரி பாடல்கள் தான் இந்த 45 நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டு ரசிக்க வரும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக வரக்கூடிய பாட்டு வந்து சில பாடல்களை நமக்கு கேட்கும்பொழுது அப்படியே எப்படி இந்த பீச்சில் கால் வச்சா ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மறந்துடுவோம் சுத்தமாக, அப்படியே தாளாட்டுற மாதிரி அந்த பீச் சத்தம், இது பீச் சத்தமாக அப்படின்னா அப்படி தான் அவ்வளோதான் நமக்கு வர சவுண்டு. அப்படி வந்து இந்த பாட்டில் ஆரம்பிக்கும் பாருங்கள், டின் டின் டின் டின் டின் டின் டின் டின் டின் ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து ஆஹா என்னம்மா ஒரு பாட்டுப்பா, தாளாட்டுறது இல்லை, நம்ம கேட்கும்போதே அந்த ஒரு ஆறாரிரோ ஃபீலை வந்து இந்த பாட்டு வந்து நமக்கு அப்படி கொடுத்துருவோம். அந்த சென்னையில் இருக்கிற நம்மளில் நிறைய பேர் வந்து வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து ரூம் எடுத்து பிஜி எடுத்து பேச்சுலர் ரூமு அப்படி இப்படின்னு ஹாஸ்டல்லாம் தங்கியிருப்போம். இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்பொழுது ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ட் ஏற்படும். அப்படி ஒரு பாடல் தான் மனு அவருடைய குரலில், வாலி அவருடைய வரியில், இளையராஜாவோட இசையில், சின்னத்தம்பி படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

அப்படி ஒரு ரம்யமாக ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். 9:27 ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம் என் இனிய பொன்னிலாவே வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த பாட்டாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டெலாம் வந்து ட்ராவலிங் போது இது வந்து நம்ம ரொம்ப தூரம் போகிறதுக்குன்னே சில பாடல்கள்லாம் இருக்கும். அந்த பாட்டை வந்து கேட்கும்பொழுது எப்படி நம்ம 8 மணிக்கு டாபிக் பேசிகிட்டு இருந்தோமோ, இந்த விடுமுறை நாட்கள் சீக்கிரம் போகிற மாதிரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயணம் பண்ணாலும் பக்கத்தில் வரதவங்க நல்லா ஜாலியாக பேசிட்டு வர்றதுக்கு ஆள் கிடச்சிட்டாலும், அது கிடைக்கலனாலும் இந்த மாதிரி பாடல்கள் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த வர நேரமே தெரியாது. மூணாவதாக தூங்கிட்டாலும் வர நேரம் தெரியாது. ஆனால் எங்கே வருது, நம்ம தூங்குகிற நேரம் பார்த்து தான் பக்கத்தில் டுபுக்குன்னு சாஞ்சோம்னா அப்படியே எழுப்பிட்டு தானே செய்வாங்க, அங்கே தான் தூக்கம் வரும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் பாடல்கள் நம்ம கூட இருந்துச்சுன்னா வர தூரமே தெரியாது. அப்படி நம்ம ட்ராவலும் போது கேட்டு ரசித்த பாடல்கள்லாம் இந்த பாட்டு இருந்திருக்கோம். எண்ணுயிர் தோழன் படத்துலேருந்து குயிலுக்குப்பம் பாடல், மலேசியா வாசுதேவன் ஒரு சித்ரா அவங்களோட குரலில், கங்கை மரன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துட்டுருக்கு.

9:33 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 இனிய பொருளாவில பாடல்கள் மெலடியான இந்த நேரத்துக்கு ஏற்ற மென்மையான பாடலாக கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்து கேட்கக்கூடிய பாடல்கள் வந்து சித்ரா மற்றும் கங்கை அம்பரன் இவங்களுடைய குரலில் நீதானா அந்த குயில் படத்துலேருந்து. சொன்ன உடனே அந்த பாட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பூஜைக்கேற்ற பூவிது நேத்து தானே பூத்தது அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பரஸ்பரம் அன்பு புரிதல் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த

கேட்டிருக்கோம். இனிய பொண்ணலாவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து மனோ மற்றும் பி சுஷிலா இவங்களுடைய குரலில் தான் பாடல் ராசாவே உன்னை நம்பி படத்துலேருந்து தான் பாட்டு பிளே ஆக போகுது. இளையராஜா

இசையிலேயே அவருடைய வரிகள் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்கும்பொழுது அப்படியே வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு சின்னதாக முள்ளு குத்திட்டா கூட நம்ம மனசு அப்படியே தாங்கவே தாங்காது. சில நேரங்களில் நமக்கு வந்து சும்மா அப்படியே வலிக்கிற மாதிரியே ஒரு ஆக்ட்லாம் கொடுப்போம், என்ன தான் பண்ணுறாங்க ரொம்ப தலைவலிக்குது அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வந்து நம்ம சும்மா இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. உண்மையிலே நமக்கு எதனா ஒன்றுன்னா மனசுக்கு பிடிச்சவங்களாம் தாங்கிக்க முடியாது. அப்படி ஒரு சீன்லாம் இந்த பாட்டில் நம்ம வீடியோவாக பார்க்கும்போது லைட்டாக அந்த ஹீரோ வந்து முள்ளு குத்துன மாதிரி தான் இருக்கும். உடனே வந்து அவங்க அந்த முள்ளை எடுத்து விட்றதுக்கு அடாடாடா பார்க்கும்போதே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சின்ன புன்னகை நமக்கு வந்துட்டு போவோம். அப்படி ஒரு பாடுறதா ராசாவே உன்னை நம்பி படத்துலேருந்து ராசாத்தி மனசில் பாடுறதுட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

கேட்டுட்ருக்கோம் என்னினிய பொண்ணுனாவே என்னினிய பொண்ணலாவில். அடுத்ததாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, ஊர்லெலாம் கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியூரில் நம்ம பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க, இல்லை மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கல்யாணம் காது குத்துன்னு, ஆக பஸ்ஸு இல்லைனா வேன்லாம் எடுப்பாங்க. அந்த வேன் எடுக்கும்போது ஒரு அந்த வேன் எடுக்கிற அண்ணன் வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு நேரம் முன்னாடியே ஒரு முக்கியமான இடத்துல ஸ்பாட்டில் அந்த ஊரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அந்த வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் மணிக்கு நினைக்கணும் ஆரன் அடிச்சுன்னே இருப்பார். நம்ம வந்து ஒரு ஒரு ஆளாக பொறுமையாக போயிட்டுருப்போம். அதில் ஒரு பெரியவரெலாம் வந்து பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி அங்கே நின்று, பஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நிறுத்துப்பான்னு சொல்லி பின்னாடி சீட்டில் ஒரு வெள்ளத்துண்டை போட்டு நல்லா தேங்காயெல்லாம் தடவிட்டு வந்து அப்படியே உட்காந்துருப்பார். அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்ருக்கோம். இன்னொரு கேரக்டர் பஸ் எடுக்கிறப்ப தான் செருப்பெல்லாம் மாற்றி போட்டுட்டு சீப்பை தலையிலேயே வச்சுலாம் ஓடிடுவாங்க. இன்னொருத்தவங்க ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் போன வசம் தான் அந்த செயின் அனுப்பி விட்டார், எப்படி இருக்குது அப்படின்லாம் ஒரு அக்கா கேட்பாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொன்னார். என்ன பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிற பற்றி அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இருக்கும். இப்படிலாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஏறினதுக்கப்புறம் என்னப்பா வண்டி எடுக்கலாமா வேணாமா, இருப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக நேரத்தை சொன்னோம் இன்னும் வரமாட்டாங்களேன்னு சொல்லி எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆரன் கொடுத்துட்டு அண்ணன் எடுக்கும்போது அவர் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பார். எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது அந்த பிளேலிஸ்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஜாலியான இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கெல்லாம் போகும்போது ஜாலியாக தான் போகும் இல்லையா, அப்படி போகும்போது அந்த ஃபங்க்ஷன் மோடில் இந்த பாட்டும் உள்ள பிளேலிஸ்ட்டில் கேட்டு ரசிச்சிருப்போம். அந்த ஸ்டேரிங்லாம் நம்ம ஒருத்தர் வந்து அந்த பாட்டியை ரசிச்சுட்டுலாம் போயிட்டுருப்பாங்க அந்த கேங்கில். அந்த பாட்டு ஸ்டேரிங் வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே திருப்புற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் அந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவனோட சித்ரா அவங்களோட குரலில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம் என்ன பாட்டு அப்படின்றத.

சீனவர் படத்துலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். அந்த நேரம் 9:52 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் என்னென்ன பொண்ணுலா வேலை, அடுத்த பாடலாக. சில நேரங்களில் வந்து இந்த சோக பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பாட்டுமே நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸை கொடுக்கும், ஒரு ரிலீஃபை கொடுக்கும். நமக்கு வந்து அது ஒரு எஃப்ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை ஏற்படுத்துகிறோம். ஏன்னா நமக்கு ஆறுதல் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த பாடல் மூலம் ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குங்களா, அப்படி ஒரு பாடுற தான் தெய்வ வாக்கு படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் ஒரு பாட்டாலே சொல்லி அடித்தேன் பாடுறதான் இந்த நேரத்தில் ப்ளே ஆகுது. கங்கை மரணவருடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

நேரம் 9:55 ஆகிட்டு இருக்கு. என் இணைப்பு நிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் கேட்ட பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நேரத்தை இனிமையாக்கிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கான நேரம் தான் இந்த நேரம். என் இணைப்பு நிலாவில் நிறைய நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றிகளோட. அடுத்து 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நீங்களும் உங்கள் விருப்பமான பாட்டை இந்த நாளில் இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு கண்டிப்பாக எந்த படத்தில் அப்படின்றத வந்து மறக்காமல் மெசேஜ் அனுப்புங்க. 10:00 to 11:00 வரைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள், ஒரு 9:00 to 10:00 பாட்டு உங்கள் விருப்பமான பாடலை நிஜமாக ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னென்ன பொண்ணுலாவே பாட்டு ப்ளே பண்ணிட்டுருந்தது நான் உங்கள் நண்பன் உங்கள் இறைவன் ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான அட்டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் இதுமுறை தமிழ் உறவுகளுக்கும் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் மேலடியான இரவு பொழுது நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மேலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த 1 மணி நேரம். நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ பாடலில் விருப்பமான பாட்டு ப்ளே பண்ண முடியுமோ ஒரு 8-9 பாட்டு ப்ளே பண்ணலாம். விருப்பமான பாடலை நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். என் பாட்டு உன் பாட்டு இல்லாமல் கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் நம்ம நண்பர்கள் பாட்டுன்னு கேட்டு ரசித்து இந்த நேரத்தை இனிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் விருப்பமான பாட்டை ப்ளே பண்ண போகிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யாருங்கிறது கேட்டிருக்காங்கன்னா நண்பர் சுதர்சன் தியாகராயபுரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அது சில நேரங்களில் வந்து நம்ம தனிமையில் இருக்கும்போது அப்படியே நம்மளுக்கு நாமே பேசிப்போம், எக்ஸாஸ்ட் பண்ணிப்போம். எதனாச்சும் ஒன்று வந்து சே அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி இருந்திருக்கக்கூடாது, ஏன் இன்றைக்கி நம்ம அப்படி நடந்துக்கிட்டோம், ஆஃபீஸில் அப்படியா, நம்ம என்ன அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லைனாலும் நமக்கு நாமே பேசிக்கிற தருணம்லாம் இருக்கும். பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயின்லேயோ இல்லை நம்ம தனிமையில் இருக்கும்போதோ ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கும்போதோ அப்படி இருப்போம்ல. அந்த நேரத்தில் வந்து கூட ஒருத்தவங்க வந்து ஆறுதலுக்கு இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி ஒரு படம் தான் அந்த நேரத்தில் இயற்கை படத்துலேருந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன்ற பாட்டு. திப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் அவங்களுடைய குரலில், வித்யாசாரோடைய மியூசிக்கில், வைரமுத்து வரிகளில், சுதர்சன் அவர்களுக்காக கேட்டிருக்கிறதுங்க. முதல் விருப்பம் பாடலாம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

போ நல்லா இருந்துட்டு போ அப்படி சொல்லுவோம்ல நம்ம. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு நல்லது தான் நினைக்க தோணும். அப்படி ஒரு பாட்டு தான் டியூடு படத்துலேருந்து சாய் அபயங்கர் அவரோட மியூசிக்கில், சாய் அபயங்கர் மற்றும் திப்பு இவங்களோட குரலில் பாடல் கேட்டிருக்கிறாரு விவேக் அவர்களுடைய வரிகளில். சூர்யா அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் டியூடு படத்துலேருந்து நல்லா இருப்போம் பாட்டு இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு, கேட்டு நினைந்துருங்க.

என்ன ஃபீலிங்ஸான பாட்டுப்பா அப்பா, அப்படி ஒரு பாட்டு முதல் பாடலே. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரியல உங்கள் விருப்பமான பாடம் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நேரம் 10:10 நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் அடுத்த விருப்பமான பாடலாக சூர்யா சிவகங்கையிலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கேட்டிருக்க பாடல் சிவகங்கை கோட்டை இருப்புன்ற இடத்துலேருந்து, சூர்யா சிவகங்கை கோட்டை இருப்பு. நம்ம கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி பேர், ஊர், அந்த இடம், பாட்டு, படம் அப்படியே அழகாக அப்படியே வரிசையாக அனுப்பிச்சு விட்ருக்காரு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. சூர்யா சிவகங்கையிலேருந்து கேட்டிருக்க பாட்டு வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க நம்ம வந்து என்ன தான் நம்மளை டென்ஷன் பண்ணாலும் கோவப்படுத்தினாலும் சரி போ

கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான பாட்டில். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு மும்தாஜ் கோயம்பேட்டிலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டை கேட்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு கிராமத்து ஃபீல் அப்படியே வந்துடும். கிராமத்து ஃபீல் மட்டும் வந்தது இல்லாமல் இந்த ஸ்பீக்கர்லாம் கட்டி பாட்டெல்லாம் பாடும் பார்த்திங்களா, அந்த கேசட்டில் அந்த டேப்பில் வந்து ரோலிங்கில் ரன்னு சுற்றி அந்த ரோலில் வந்து அந்த பாட்டு பாடும்போது திடீர்னு ஓடிட்டே இருக்கும்போது அப்படிலாம் ஓடியாரும், அதுக்கப்புறம் சரி பண்ணி திருப்பி போடும் அந்த மாதிரி கேட்டுருச்ச பாட்டில் இந்த பாட்டு வந்து பிளேலிஸ்ட்டில் இருந்திருக்கும். அப்படி ஒரு பாடுறதான் மும்தாஜ் வந்து

கேட்டிருக்கிறாங்க. இளையராஜா மற்றும் சித்ரா அவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில் கரகாட்டக்காரன் படத்தில் இந்தமான் எந்தன் சொந்தமான் கங்கையமரன் அவருடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. மும்தாஜ் அவர்களுக்கும் கேட்டிருக்கிறதுக்கும் விருப்ப பாடல்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த விருப்பமான பாட்டு கேட்டிருக்கிறாங்க. நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அரவிந்தன் கேட்டிருக்க பாட்டு பொதுவாகவே நம்ம வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிடிச்சி போச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம நெருங்க எதனாச்சும் ஒன்று சின்னதாக சச்சர புச்சரை கச்சர புச்சரன்னு எதனா ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே சமாதானப்படுத்துறதுக்கு நாம் எதனாச்சும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. அப்போடைய வந்து அந்த சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடலில் தான் வந்து அரவிந்தன் வந்து கேட்டிருக்கிறாரு. அவரும் வந்து யாருக்கூடிய அவருக்கு சச்சர புச்சர போல இருக்குது. அவர் கேட்டிருக்க பாட்டு அப்படி ஒரு பாட்டு தான், பூங்காற்று திரும்புமா என் பாட்டை விரும்புமான்ற பாடலை தான் கேட்டிருக்கிறாரு. அந்த பாட்டை கேட்கும்பொழுதே அதில் அந்த இடைச்சர்கள் மியூசிக்லாம் அவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் அரவிந்தன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும். இந்த நேரத்தில் மலேசியா வாசுதேவன் ஒரு எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் முதல் மரியாதை படத்துலேருந்து பூங்காற்று திரும்புமா என் பாட்டை விரும்புமா வைரமுத்து அவருடைய வரிகளில்

0: கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டுருச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக பிரேமா குடுவாஞ்சேரிலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ பிரேமா குடுவாஞ்சேரினு வந்து ஐய் என் பாட்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு ஜாலியில் இருந்திருப்பாங்க. பிரேமா கேட்டிருக்க பாட்டு வந்து, இந்த பாட்டு எப்படின்னா, பொதுவாக வந்து கணவன் மனைவி ஒரு ஹோட்டலுக்கு போகும்போதோ இல்லை ஒரு பார்ட்னரோட நம்ம எங்கேனோ போகிறோன்னு வச்சுங்க, ஒரு ஜவுளி கடை ஹோட்டல் எங்கேயோ போகிற இடத்துல வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்க, ஏதோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. சரி ஒரு தோசையை சொல்லுவோமே அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் தோசை தான் அப்படின்வாங்கல்ல. இப்போ நான் கேட்டேங்கள என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேனா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த ஆசைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்ல தெரியாது, அதுக்கு ஒரு நாளும் பத்தாது அப்படின்ற மாதிரி வரியாக எழுதியிருக்கிறாங்க. காக்கா காக்கா படத்துலேருந்து ஆரிஜரோட மியூசிக்கில் தாமரை வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் ஒன்றா ரெண்டு ஆசைகள் பாடல் பிரேமா அவர்களுக்காக கேட்டிருக்கிறதுக்கும் விருப்ப பாடல் இந்த நேரத்தில் நம்ம வித் பாரத் தமிழகம் 102.3
1: ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா

நேரம் 10:31 ஆகிட்டு இருக்கு. விபத் பாரதி தமிழகம் 102.3 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக நண்பர் வெங்கட்ராஜ் வடக்கிப்பாளையத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. வெங்கட்ராஜ் கேட்டிருக்க பாட்டு வந்து, இந்த பாடல் வந்து நம்ம வந்து இந்த பாட்டு புக்கெல்லாம் வாங்கி படிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இந்த பாட்டு புத்தகங்கள் வாங்கி சில பாடல்கள்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த பாட்டை வந்து படிச்சிருப்போம். அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் ஒரு விருப்பமான பாடலாக கேட்டிருக்காரு. நான் பேச நினைப்பதெல்லாம் படத்துலேருந்து பூங்குயில் ராகமே பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் விருப்பமான பாடலாக வெங்கட்ராஜ் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் பழனி பாரதி அவருடைய வரிகளில் சிற்பி இசையில் நான் பேச நினைப்பதெல்லாம் படத்துலேருந்து விருப்ப பாடல்

கேட்டுருக்கீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததான் நண்பர் சுப்பிரமணியன் திருவள்ளூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு கே சுப்பிரமணியன். அவர் கேட்டிருக்க பாட்டு அப்படியே இந்த கிளைமேட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து அப்படியே சொட்ட சொட்ட அப்படியே லைட்டாக தூவான மாதிரி இருந்துகிட்ருக்கு. இந்த தூவானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொன்வானம் பன்னீர் சிந்தும் நேரம் பாடத்தை கேட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்று நீ நாளை நான் படத்தில் இருந்தால் எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் பொன்வானம் பன்னீர் சிந்தும் இந்நேரம் பாடுறது தான் வைரமுத்து வரிகளில் விருப்பப்பாடலாக சுப்பிரமணியன் திருவள்ளூர்லேருந்து கேட்டிருக்காரு. அவருக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்பப்பாடல் நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3.

10:41 ஆகிட்டுருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடுற அடுத்த பாடலாக கேட்டு ரசிக்க போகிற பாட்டு வந்து நாமக்கல்லேருந்து நண்பர் செல்வராஜ் பாடல் கேட்டிருக்கிறாரு. அப்படியே பேக் டு அந்த 70s 60s் அந்த ரேஞ்சுக்கு ஒரு பாடல் நம்ம இந்த நேரத்தில் அப்படியே ப்ளே பண்ண போகிறோம். அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகள்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. 1967 இந்த படம் வந்து வெளியில் வந்திருக்கு. அனுபவி ராஜா அனுபவி படத்துலேருந்து முத்துக்குளிக்க வாரிகளாக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல்லார் ஈஸ்வரியங்களோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காரு நாமக்கல்லேருந்து செல்வராஜ். அவருக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் இந்த நேரத்தில் கிளாசிக்கலான ஒரு பாடல் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசுவோம்.

10:45 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழ் ஃபம் 102.3. அடுத்த விருப்பமான பாடலா சுஜாதா நங்கனூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நங்கநல்லூர்லேருந்து சுஜாதா கேட்டிருக்க பாட்டு, இந்த பாட்டை கேட்கும்போதே நமக்கு வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு அப்படியே ஞாபகம் வரும். அப்படியே தலையிலேயே நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த ஸ்டெப்பு இவ்வளோ ஸ்டெப்பு தான் வரும்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு ஸ்டெப்பு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டெப்பு போட்டிருப்போம். அப்படி ஒரு பாடல் தான் சுப்பிரமணியபுரம் படத்துலேருந்து கண்கள் இரண்டால் பாடலை பெலிராஜ் மற்றும் தீபா மிரியும் அவங்க குரலில், தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் அவங்களுடைய மியூசிக்கில் விருப்பமான பாடலாக சுஜாதா நங்கநல்லூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல்

நேரம் 10:51 ஆகிட்டு இருக்கு. விருப்பமான பாட்டில் அடுத்த பாடலாக வண்ணாரப்பேட்டையிலேருந்து நண்பர் வரதன் பாடுற கேட்டிருக்காரு. இந்த பாட்டை கேட்கும்போது இந்த ஹீரோ வந்து அப்படி இந்த ரன் பண்ணுறது மழையில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஓட்ட ஓட்டமாக ஓடுவோமோ பைக் எடுக்கிறதுக்கோ, இல்லை வந்து இப்போலாம் அந்த ஃபோன் நினையாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஓடுவோம், அப்படி ஓட்டம் ஓட்டமாக வந்து லேப்டாப் ஐயெல்லாம் எப்படி வச்சுட்டு ஓடுவோம். ஆனால் அப்போது அந்த சீனில் வந்து அந்த ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அந்த சாரல் மலையில் ஒரு அப்படி ஒரு இதாக இருக்கும் அந்த பாட்டு, சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் இந்த நேரத்தில் ஜானி படத்துலேருந்து ஜானகி அவங்களோட குரலில், இளையராஜா அவருடைய இசையில், காட்சியிலேருந்தன் கீதம் விருப்பமான பாடலாக கண்ணதாசன் வரிகளில் விரும்பி கேட்டிருக்காரு. வரதன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் விருப்ப பாடல்.

10:56 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக மலர்வழி அவங்களுக்காக விருப்பமான பாடல், சிவகங்கையிலேருந்து கேட்டிருக்காங்க. மலர்வழி அவங்களுக்காக ஆராதனை படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணிய சானகிமியோட குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் நிறைவு இந்த நாளுக்கான விருப்பமான பாடம் ப்ளே பண்ணிட்டு அப்படியே நான் கிளம்பிக்கிறேன். இன்னும் நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்ட பாடல்கள் இந்த நேரத்தில் இனிமையை தந்திருக்கும். வாட்ஸ்அப்பில் பாடல் ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கும், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களும், விபத் பாரதி தமிழகம் 102.3 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளோடு மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் ஸ்டே டியூண்டாக கேட்டுருக்கோம். விபத் பாரதி தமிழகம் 102.3 இந்த நேரத்தில் கேட்டுட்ருந்தீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விபத் பாரதி தமிழகம் 102.3 மனுங்கிறது முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக புது பாடகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

சூரியவம்சம் படத்துல இருந்து மனோ சுனந்தா இவங்களுடைய வாய்ஸ்ல, மெத்தா அவர்களுடைய வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து கோபால் சர்மா அண்ட் தேவி இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேசம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ அண்ட் மனோ அவர்களுடைய வாய்ஸில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நேரம் 11:23 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் அண்ட் சித்ரா இவங்களுடைய வாய்ஸில் சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டும் தேவா அவர்களுடைய இசையில். நேரம் 11:34 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக பிஸ்தா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ, சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், காளிதாசன் அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ. Thank you.

உல்லாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஹரிணி இவங்களுடைய வாய்ஸில் கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:45 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். அடுத்ததாக ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து ஜிமோன் அவர்களுடைய குரலில் ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:57 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நிறைவு பாடலாக பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க வரும். அருண்மொழி, அனுராதா, ஸ்ரீராம், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

அன்புடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நடக்கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா, இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்ரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

விநிர்பத்சித கச்சபே மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானச அநாகலித சாதிருஷ்ய சுபுக ஸ்ரீ விராஜித காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தர கனகாங்கத கேயூர கமனீய புஜால்வித ரத்னக்ரைவேய சிந்தா கலோல முக்தா பரான்வித.

பைரவ பூஜிதா மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டியுபச்சாராட்ய சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி கணேஷ்.

பிரசாதினி விஸ்வசாட்சிணி சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவதா யுக்த ஷாட் குண்ய பரிபூரிதா நித்ய க்ளின்னா நிருபமா நிருவாண சுகதாயினி.

மத்கல்பலதிகா பசுபாஷ விமோசனே சம்ருதாசேஷ பாஷண்டா சதாச்சார பிரவர்த்திகா தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா தருணி தாபசாராத்யா தனுமத்

குலேஸ்வரி குலகுண்டாலய கௌலமார்ஜ தத்பர சேவிதா குமாரகணநாதம் வாதுஷ்டிர் புஷ்டிர் மதிர்தி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி நந்தினி விக்னநாசினி.

தாம்பூல பூரிதமுகி தாடிமி குசும பிரகா மிருகாட்சி மோகினி முக்கியா மிருடாரி மித்ரூபிணி நித்யதிருப்தா பக்தரிதி நியந்த்ரி நிகிலேஸ்வரி.

சாமரமாவணி சௌய தட்சிண சேவித ஆதிசக்தி ரமே ஆத்மா பரமா பாவனா கிருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹ லிங்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பரதாயினி திரிபுரா.

கர்ணகர்பா அவரதார பாகதீஸ்வரே. ஜானகம் வியாபரிச்சேத்யா ஞானதா ஞான விக்ரஹா சர்வ வேதாந்த சம்வே.

சக்தி கிரியா சக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதச த்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திர் அஜாதித்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா நித்வை

சோபனா சுலபா கதிகி ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜகிருபா ராஜபீட நிவேசித நிதாஸ்ரித ராஜ்யலக்ஷ்மி கோஷநாத சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யகுந்தா சாகர மேகலா தீக்ஷிதா தைத்யசமனி சர்வலோக வசங்கரி

முக்தி ரூபிணி லாஸ்ய பிரியாலயகரி லஜ்ஜாரம்பாதி வந்திதா பவநாம சுதா வஷ்டி பாபாரண்ய தவானலா தௌர்பாக்ய தூல வாதூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாதி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாதரா ரோக பர்வத தம்போணி மிருத்யுதாரு குட்டாரிகா மகேஸ்வரி மகாகாளி மகாக்ராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரரிஷூதினி க்ஷராட்சராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி த்ரிவர்கதாத்ரி சுபகா த்ரயம்பகா த்ரிகுணாத்மிகா ஸ்வர்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாகிருதி ஓஜோவதி த்யுதிதரா யஜ்ஞ ரூபா ப்ரியவ்ரதா துராதாத்யா துராதர்ஷா பாட்டரீ குசுமப்ரியா மகதீ மேருநிலையா மந்தார குசுமப்ரியா வீராராத்யா விராட் ரூபா விரதா விஸ்வதோமுகி பிரத்யக் ரூபா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி மார்த்தாண்ட பைரவாராத்யா.

காமது காமரூபிணி கலாநிதி காவிய கலா ரசஜா ரசசேவதிகி புஷ்டா புராதரா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்திரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானச ஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்ம.

பிரஜா பவரோகி பவச்சக்கர பிரவர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ண ரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்குஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரகா காரியகாரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக்கனகதாடங்க லீலா விக்ரஹதாரிணி அஜாக்ஷயவீர முக்தா முக்தா க்ஷிப்ரப்ரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா த்ரயீ த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரவாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதாஸ்ருதிஹி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞ பிரியா யஜ்ஞ கர்த்ரீ யஜமான ஸ்வரூபிணி தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விவர்த்தினி விப்ரப்ரியா விப்ரரூபா விஸ்வப்ரமணகாரிணி விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோனிர்யோனி நிலையா கூட்டஸ்தா குலரூபிணி வீரகோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியா நாதரூபிணி விஜ்ஞான கலனா கல்யா விதக்தா பைந்தவாசனா தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சௌவியாப சௌவிய மார்க்கஸ்தா சர்வாபத்வி நிவாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்த்திதா சைதன்யாத்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடரா தக்ஷிணா தக்ஷிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜா கௌலினி கேவலாரப்த கைவல்ய பததாயினி ஸ்தோத்ர பிரியா ஸ்துதிமதி ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா.

ஏகமீ பஞ்சபூதேஷி பஞ்சசங்கோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி தராதர சுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா ஸ்ரமாத்மிகா பந்தூக குசும பிரக்யா பாலா லீலா வினோதினி சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜ்ஞேயஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணஜா அனகா அத்புதசாரித்ரா வாஞ்சிதா அர்த்தப்ரதாயினி அப்யாசாதிசயஜ்ஞாதா ஷடத்வாதீத ரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்திஹி அஜ்ஞானத்வாந்த தீபிகா ஆபால கோப விதிதா சர்வான்னுல்லங்க்ய சாசனா ஸ்ரீசக்ரராஜநிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீசிவா சிவசக்தைக்க ரூபிணி.

0: நேரம் 5:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.
1: ஓம் குமவிலேபன அழிக சும்பி கஸ்தூரி.